0: மியூசிக் பாய் சாய் அபிஷங்கர். ஸோ இதோ உங்களுக்காக வர்றது சூப்பர் சீன் ஆஃப் தி டே கருப்பு திரைப்படத்திலிருந்து.
1: என்ன வேணும் சார் உங்களுக்கு?
2: 60 சவரன் ரிகவர்.

0: போங்கண்ணா, போய் எடுத்துட்டு வாங்கண்ணா, போங்கண்ணா. மேடம் எதுவும் சொல்ல மாட்டாங்க.
1: சரி, தயவு செஞ்சு எல்லாரையும் கூட்டு கிளம்புங்க சார்.
0: நான் போயிடுவேன் மேடம், நகை கொடுத்தா கிளைண்ட் ஹாப்பி. டீம் இறங்கிருக்க,
1: அதுக்கு
0: அதுக்கு போன்ல மரியாதை பேசிருக்கணும். பாருங்களேன், உங்க ஸ்டேஷனையே கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா மெரினால போய் உட்காந்துருவாங்க மேடம்.
1: மேடம், அந்த ஸ்பா அமௌண்ட் எடுத்துட்டு வாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கூட்டு கிளம்புங்க சார், பிளீஸ்.
0: ஓகே மேடம், கார்டு கொடுக்கறேன், கூப்பிடுங்க, டச்ல இருப்போம்.
2: பெரிய அட்வகேட் மேடம், ஸ்டேஷன்ல இருந்து குமரன் சார் கூப்பிட்டு சொல்லுங்க. ஐயோ சாரி மேடம், பாரு தேசத்துல வளர்ட்ட.
0: சார், போலீஸ் எடுக்கல சார், அந்த பசங்க தான் வித்துருக்கானுங்க.
3: பட் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து 10 வாட்டி போன் ஆடி போயிட்டு இருந்த போம்ல, கண்டுபிடிக்க முடியலன்னு காம்ப்ரமைஸ் பேச வந்துச்சு. ஸ்பாலவா என்ன காசு துட்டு நாங்க சார், இதை வச்சு எப்படியாவது ஆஃப் பண்ணிருங்க சார். ஒரு நேர்மையான வக்கீலா நான் இதை வாங்கக்கூடாது. ஆனா என் கிளைண்ட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நான் வாங்கலாம்ல சார். ஆ, அதான தர்மம், நான் வாங்கிட்டேன் சார். எனக்காக இல்ல, உங்களுக்காக. ஏதோ என்னால முடிஞ்சது.
4: நீங்கள் கேட்டது சூப்பர் சீன் ஆஃப் தி டே, கருப்பு திரைப்படத்திலிருந்து. ஈஸ்ட் எஃப்எம் 102.8 தமிழ்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 EastFM.ca. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
1: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 9 6479 9 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
2: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார் 5189 RKS Saloon in Pudiyakkadai Scarborough Ville June 1st, 3023 0881 Udayan 647 539 5601 RKS Saloon.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது,
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 Passmore Avenue Unit 28 6476 5690 6476 5690.
7: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் FM தமிழ் 102.7.

0: யாரு ஹீரோ
1: கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: கனடாவில் இணைய வழியில் ஏற்படுத்தப்படும் தீங்குகளில் இருந்து சிறார்களை பாதுகாக்கும் சட்டத்தை அமல்படுத்துவதில் அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்தின் அழுத்தங்களுக்கு கட்டுப்பட்டு லிபரல் அரசு பின்வாங்காது என கனடிய கலாச்சாரத்துறை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். 16 வயதிற்கு குறைவான சிறார்கள் சமூக வலைதளங்கள் பயன்படுத்தப்படுவதை தடை செய்யும் அம்சங்களுடன் பாதுகாப்பான சமூக வலைதள சட்டத்தை கனடிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மறுபுறத்தில் தொழில்நுட்ப பெருநிறுவனங்களை பாதுகாப்பதும் சமூக வலைதள தடைகளுக்கு எதிரானதுமான நிலைப்பாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நிலவும் மின்வெட்டுகளுக்கு நிர்வாகம் தெரியாத தாவேக்க அரசே காரணம் எனவும் வீணாக கடந்த திமுக ஆட்சி மீது பழி போடுவதாகவும் முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். புதிய அரசின் ஒரு மாதகால ஆட்சி மக்களுக்கு ஏமாற்றத்தையே தந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் முன்னைய திமுக ஆட்சியில் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் நிர்மல்குமார் மின்துறை பற்றி பேசுவதற்கு செந்தில் பாலாஜிக்கு எந்த தகுதியும் இல்லை என சாடியுள்ளார். 12 ஆண்டுகள் பின்தங்கிய நிலையில் தமிழக மின்துறையை கடந்த ஆட்சியாளர்கள் விட்டுச் சென்றுள்ளதாகவும் இதுபற்றிய வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளர் சுரேஷ் சலை சிறையில் துன்புறுத்தப்படுவதாக கூறப்படுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிராகரித்துள்ளது. வீட்டிலிருந்து உணவினை பெற சுரேஷ் சலை அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் தேவையான மருத்துவ சிகிச்சைகளும் வழங்கப்படுவதை அது சுட்டிக்காட்டியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: பிக்கரி நகரில் குறைந்த டவுன் பேமெண்ட்டுடன் பில்டர் வழங்கும் மோர்கேஜுடன் புத்தம் புதிய டிட்டாச்ட் வீடை கொள்வனவு செய்வதற்கு வாய்ப்பினை வழங்குகின்றார் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியாலிட்டி எங்கின் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. 7.5% டவுன் பேமெண்ட்டுடன் வீட்டை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு. போதுமான வருமானம் இருந்தும் வீட்டை கொள்வனவு செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்கான அரிய சந்தர்ப்பம். 3 வருடங்களுக்கு பில்டர் வழங்கும் குறைந்த வட்டி வீதத்துடனான அடமான கடன் வசதி. அத்துடன் அரசினால் வழங்கப்படும் 13% HST ரீபேட் சலுகையினையும் பெற்றுக் கொள்ளுங்கள். அலையுங்கள் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி 416-716-2212 416-716-2212.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படிப்போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் காசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள். இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் காசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200,
4: வணக்கம். புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
6: சிலசிலு காத்து, மனசுக்கு இதமான பாட்டு, ரெண்டும் போதும். நம்மனால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் டியூன் தமிழ் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவும் நீங்கள் கேட்டு கொண்டு வரலாம். அதோடு எங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஐஃபோன் அல்லது ஆண்ட்ராய்ட் டிவைஸில் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் உங்கள் ஆப் ஸ்டோருக்கு போய் சர்ச் பண்ணினால் யூ கேன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் இன் தி வேர்ல்ட். இப்போ இருக்கிற கரண்ட் அன்சர்டன்டி சுச்சுவேஷன் இருக்கேக்க, கனடாவில் இது ரிசஷன் வருமோ, இப்போ இருக்கிறது ஒரு ரிசஷன் ஒன்று நிறைய பேர் யோசிப்பாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கேக்க ஒரு முக்கியமான ஃபேக்டர் நிறைய பேர் இந்த டைமில் செய்கிறாங்க, அது சேவிங். சேவிங் தான் ஒரு மெயின் ஃபேக்டராக இப்போ இருந்து கொண்டு இருக்குது. ஒரு காமன் ஃபேக்டர், மெனி பீப்போ கண்டினியூலி லுக்கிங் டு சேவ் டூரிங் தீஸ் ஹார்ட் டைம்ஸ். அப்படி நாங்கள் பார்க்க நிறைய பேர் சேவ் பண்ணினாலும் ஒரு முக்கியமான ஃபீச்சர் கனடாவில் ஆஃபர் பண்ணியிருக்குது கவர்மெண்ட் ஆஃப் கனடா. அரேஞ்ச் பண்ணி டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட் TFSA என்று சொல்கிறது. இது நிறைய பேருக்கு தெரியும், இப்படி மாதிரி ஒரு TFSA ஃபீச்சர் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் இது எப்படி உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக பாவிக்கலாம்ட்டு, எஸ்பெஷலி இந்த ஃபியர்ஸ் ஆஃப் ரிசெஷன் டைமில் எப்படி நீங்கள் இந்த TFSA உங்களுக்கு பெனிஃபிட்டாக பாவிக்கலாம்ட்டு நாங்கள் இந்த டைமில் உங்களோட ஷேர் பண்ணுறோம். மெயினாக நீங்கள் இந்த TFSA பாவிக்கிறதுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதில் ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட கொஞ்சம் கூட பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். அப்படி நாங்கள் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கும்னு நாங்கள் பார்த்தால், நீங்கள் ஒரு டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு வச்சுருக்கேக்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் மெயினாக நீங்கள் ஒரு நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கேக்க ஒரு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு தருவாங்க. பேங்க் யூஸ்வலாக ஒரு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு தருவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு TFSA வச்சுருந்தால், நீங்கள் இந்த TFSA அமௌண்ட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நீங்கள் போடலாம். இது கேஷாக இருக்கலாம், இது GIC, ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ETFs, இப்படி மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அப்படியான நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட விரும்புகிறீர்கள், அப்படி நீங்கள் பார்க்க மெயினாக பிக் பெனிஃபிட் இந்த TFSA என்றால், நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடென்ஸ் எதுவும் நீங்கள் ஒரு பெனிஃபிட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அப்படி எதுவும் கூடி உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வரையேக்க அது கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்ண்டு ஒரு கனடியன் கவர்மெண்ட் இது உங்களுக்கு செட் பண்ணியிருக்கிறாங்க. இது நிறைய பேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, ஆனால் ஃபுல் எக்ஸ்டென்ட்டுக்கு இந்த TFSA பெனிஃபிட் பண்ணி அட்வான்டேஜாக எடுக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியாது. இது நீங்கள் ஒரு பேங்க்கு போய் ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சால் நீங்கள் அந்த TFSA இன்வெஸ்ட் பண்ணலாம். அதோட சேர்த்து நீங்கள் ஒன்லைனில் டிஃப்ரெண்ட் பேங்க்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்பினால் அதிலவும் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. மெயினாக நீங்கள் இந்த TFSA பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் பேங்க் கன்சல்டன்ட் போய் ஒரு அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணினால் உங்களுக்கு இந்த கூட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆன் ஹவ் யூ கேன் இன்வெஸ்ட் யூ ஃபண்ட்ஸ். ஸ்பெஷலாக இந்த இருக்கிற சுச்சுவேஷனில் கனடாவில் என்ன இந்த ஃபியூச்சரில் வருமெண்டு, ரிசெஷன் வருமோ, எப்படி இந்த அமௌண்ட் ஆஃப் டாலர் எப்படி ட்ராப் பண்ணுமோ, அப்படி மாதிரி கரண்ட் ஆன் கோயிங் வார் சுச்சுவேஷன் நடக்குமோ, அப்படி மாதிரி நிறைய அன்சர்டன்டிஸ் கேக்க டெஃபினெட்லி நிறைய பேர் இந்த TFSA அல்லது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு லீன் பண்ணுவாங்க. அப்படி நாங்கள் பார்க்க ஒரு பேசிக் TFSA அக்கௌண்ட்னா நீங்கள் வச்சிருக்கிறது உங்களுடைய நார்மல் பேங்க்கில் ஒரு கிரெடிட் கார்ட் பேங்க் அக்கௌண்ட் செக்கிங் அக்கௌண்ட் வச்சிருக்கிற மாதிரி இது ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டாக இருக்கும். அதில் நீங்கள் வச்சுக்கொண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதோட சேர்த்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னா, நீங்கள் கெனடியனாக இருந்து கொண்டு எனி டைம் இந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். PO பெனல்ட்டி இல்லாமல் நீங்கள் இந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் இந்த TFSA வச்சிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து நாங்கள் ஒரு பிக் பெனிஃபிட் என்றால், இது டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது எனி கைண்ட் ஆஃப் கெயின்ஸ் தட் யூ அப்டெயின் ஃப்ரம் திஸ் வில் பி கன்சிடர்ட் டு பி டேக்ஸ் ஃப்ரீ. இப்படி நாங்கள் பார்த்தால் எவ்ரி இயர் உங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் ரூம் இருக்கும். இப்படி நாங்கள் பார்த்தால் 2026 ஒரு கான்ட்ரிபியூஷன் லிமிட் ஆஃப் 7,000 இருக்குது. அது நீங்கள் பாவிக்காட்டி எவ்ரி இயர் இது அக்யூமுலேட் பண்ணும். ஸோ நீங்கள் 18 உள்ள இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அது கான்ட்ரிபியூஷன் லிமிட் நீங்கள் தாண்டாட்டி நீங்கள் அந்த அமௌண்ட்டு நெக்ஸ்ட் இயர் பாவிக்கலாம் ஒரு ரூம் தந்திருக்குது. ஸோ ஒரு பேசிக்காக நாங்கள் பார்த்தால் இது TFSA ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் இந்த அன்சர்டன்டி டைமில் நீங்கள் மணி சும்மா பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடாமல் நீங்கள் ஒரு TFSA போட விரும்பினா நீங்கள் போடலாம். அதில் டிஃப்ரெண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்குது. நீங்கள் லோ ரிஸ்க் போடலாம், ஹை ரிஸ்க் போடலாம், மீடியம் ரிஸ்க் போடலாம், இப்படி மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸும் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் படி நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு கட்டாயம் நீங்கள் பேங்க்கு போய் ஒரு அப்பாயின்மெண்ட் போடலாம். சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறால், டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குமென்றால், நீங்கள் ஆக்சிடென்ட்டாக கூட கான்ட்ரிபியூட் பண்ணினால் ஓவர் கான்ட்ரிபியூட் பண்ணிக்க அதில் ஒரு பெனல்ட்டி கனடியன் கவர்மெண்ட் போடுவாங்க. அந்த ஓவர் பெனல்ட்டி ஒரு 1% பெர் மந்த் ஆன் தி எக்ஸஸ் அமௌண்ட் உங்களுக்கு டேக்ஸாக போகிற மாதிரி எக்ஸ்ட்ரா லிமிட் இருக்கும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக என்ன அமௌண்ட் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அதை நீங்கள் வடிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை தாண்டி நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட்டாக கூட இன்வெஸ்ட் பண்ணி விட்டால் அதில் உங்களுக்கு ஒரு பெனல்ட்டி இருக்கும்னு நாங்கள் சொல்லலாம். அதோடு சேர்த்து இது சரியான ஒரு ஈஸி ஆக்சஸ் ஃபண்ட்ஸாக இருக்கிறபடியே நாங்கள் சொன்ன மாதிரி நோ பெனல்ட்டி நோ ஃபீ நீங்கள் ஒரு வித்ட்ரா பண்ணுறேன்னா ஈஸி ஆக்சஸ் ஆகிருக்கிறபடியே சில நேரம் பீப்புள் இந்த அமௌண்ட்டே ஈஸியாக இன் அண்ட் அவுட்டாக மூவ் பண்ணுவாங்க. ஸோ இது மெயினாக ஒரு டிஎஃப்எஸ் இருக்கேக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கேக்கோ நீங்கள் கொஞ்சம் லாங் டேர்ம் போட தான் உங்களுக்கு கூட பெனிஃபிட் இருக்கும். ஸோ இது ஒரு ஈஸி ஆக்சஸாக இருக்கிறபடியே சில நேரம் இந்த ஈஸி ஆக்சஸ் டெம்ட்டிங்காக இருக்கும். நீங்கள் இந்த அமௌண்ட்டை எடுத்து வேறு கிரெடிட் பாவிக்கலாத்துக்கு அல்லது வேறு பர்ச்சேஸுக்கு மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை பாவிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு இது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் என்று நாங்கள் சொல்லலாம் இந்த ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் என்று. அப்படி நாங்கள் அப்படி கண்டினியூ பண்ணி பார்க்க இது ஒரு மெயினாக கெனடியன்ஸ் இந்த டைமுக்கு ஒரு ஃபைனான்சியல் செக்யூரிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு மெயின் ஃபேக்டராக பாவிக்கிறாங்க. அது தாண்டி நாங்கள் வேறு வேறு டிஃப்ரெண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸும் இருக்குது ஹியர் இன் கனடா. ஆனால் கனடாவில் இருக்கிறது ஒரு பிக் பெனிஃபிட்டான அட்வான்டேஜான அக்கௌண்ட்டுனா இது டிஎஃப்எஸ்ஐ தான். ஸோ இதை பற்றி நீங்கள் கூட டீட்டெயில்ஸ் லேர்ன் பண்ண விரும்பினால் கட்டாயம் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் ஆன்லைன் போய் சர்ச் பண்ணி இந்த டிஎஃப்எஸ்ஐ அக்கௌண்ட்டை பற்றி லேர்ன் பண்ணலாம். அதோட நீங்கள் இருக்கிற பேங்க்குக்கு நீங்கள் ஆபிசியோ டிடியோ ஸ்கோஷியா பேங்க்ல அப்படி நீங்கள் போகிற பேங்க்குக்கு நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரோடு டிஸ்கஸ் பண்ணினால் அதை பற்றி டீட்டெயில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அந்த டிஎஃப்எஸ்ஐ. ஆனால் இந்த இருக்கிற சுச்சுவேஷனும் கனடாவில் இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் இப்போ இந்த டிஎஃப்எஸ்ஐக்கு மோர் அட்வான்டேஜாக பாவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஃபோர் ஓர் சேஃப்டி நெட்ன்னு சொல்லலாம், டு ப்ரொடெக்ட் தம் செல்ஃப் இன் கேஸ் ஃபியூச்சரில் ஏதும் இப்படி மாதிரி சுச்சுவேஷனோ ஓஸோ சேவிங்ஸ்க்கு எக்ஸ் ஒரு எமர்ஜென்சி வரைக்கும் இப்படி மாதிரி ஒரு சேவிங்ஸை எடுத்து பாவிக்கலாமுக்கு தான் இந்த அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. ஸோ நீங்களும் இப்போத்துக்கு நீங்கள் இந்த டிஎஃப்எஸ்ஐயில் நீங்கள் அட்வான்டேஜ் எடுக்காமல் இருந்தால் டெஃபினெட்லி இந்த இன்ஃபர்மேஷனை போய் லேர்ன் பண்ணிவிட்டு எப்படி இது நீங்கள் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கலாம் என்று நீங்கள் பேங்கோட டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் டியூன் தமிழ். ஓகே நேர்களே, இந்த பாடலோடு நாங்களும் நிறைவு செய்கிற நேரமும் வந்துச்சு. தேங்க் யூ ஃபார் எவ்ரிவன் ஹூ டியூன் இன் டு தமிழ் ஆன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இஃப் யூ என்ஜாய் தி ஷோ யூ கேன் டியூன் இன் எவ்ரி சண்டே 7 PM டு 9 PM. நாளை நாள் வெதரை நாங்கள் எட்டி பார்த்தால் நாளை நாள் 20 டிகிரி செல்சியஸாக இருக்க போது மிக்ஸ் அப் சன் அண்ட் கிளவுட்ஸ். அதோடு நாங்கள் கேஸ் ப்ரைஸஸை எட்டி பார்த்தால் தெர் இஸ் கன் பி நோ சேஞ்சஸ் ஃபார் டுமாரோ. ஓகே நேர்களே, இந்த பாடலோடு நாங்கள் விடைபெற நேரமும் வந்தது. தேங்க்யூ எவ்ரி ஒன். விடைபெறுவது நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும் என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்காப்ரோவில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-63 88.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074, 416-704-8074.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
7: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: என்ன யோசின?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
2: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
12: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
13: You're listening to 102.7 East FM.
14: سلام، من سامانه، امروز میزبان برنامه شما هستم.

0: دل من
1: This is East FM 102.7.

به تو فکر کردم، خود آسمونه، خود آسمون.

0: مجنون دل من، ای خدا مجنون دل من، ای خدا مجنون دل من.
1: This is East FM 102.7.

East FM 102.7. دستمو بالا گرفتم تو زیافت اسیری تا تو تا

You're listening to your favorite FM station, 102.7 East FM. Turn it.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: Your favorite music on your favorite station, 102.7 East FM.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
0: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியேற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
0: Sunflower Furniture வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல், June 1 to July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
6: வானலையில் தமிழ் வாசம்,
7: தமிழ் வாசம்,
6: ஈஸ்ட் FM 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: Prisha Law Professional Corporation.
2: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காயை தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தர்றேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: மீன் இறைச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
4: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
5: இங்கே இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
6: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
12: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kindlytaste.com.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
9: விவாஹா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொரண்டோ.
10: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
9: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
10: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ,
9: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொரண்டோ.
10: அழகு அழகு 6477873784.
11: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908-5656.
12: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

ஒலிபரப்பில் உங்களுடன் நடா ராஜ்குமார். எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லும் நேரம், பூக்களும் பறவைகளும் கொண்டாடும் நேரம். இன்னொரு பாட்டு கேட்கலாமா?

சத்தியமாய் ஒன்பதெட்டாம் படிகளே. சத்தியமாய் ஒன்பது.

இந்த நேரம் மட்டுமல்ல எந்த நேரமும் நல்ல நேரமாக அமைய வாழ்த்துக்கள். இன்று திருமணம், பிறந்த நாள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிற அனைத்து நேயர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். நல்ல காரியங்களை ஆரம்பிக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் அந்த காரியங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஈஸ்ட் FM 102.7, எப்பொழுதும் உங்களுடன்.

உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொல்லி கவிஞர் சொன்னது போல, உழவு தொழில் செய்கின்ற உழவர்களை நாம் போற்றுவோம். அவர்கள் இல்லாவிட்டால் நாம் எங்கள் வீட்டில் உணவு தட்டில் கை வைக்க முடியாது. ஆகவே அந்த உழவு தொழிலை செய்கின்ற அந்த உழவாளர்களை நாம் போற்றி மனதிலே நன்றி சொல்லுவோம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

நேர்களின் காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை புத்தம்பதிய காலை இப்பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப் எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப் எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப் எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

தினம் ஒரு குரல் கேட்டீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7. தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும் தும் தும்.

0: 7:07.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
0: காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 12 பாகை செல்சியஸாக இருக்கிறது. 10 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. சூரியொளி பிரகாசமாக இருக்கின்ற இன்றைய நாளின் கூடுதல் வெப்பநிலையாக 21 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என எதிர்ப்பு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. அதேவேளையில் லேசான மழை துறலுக்கான வாய்ப்புகளும் தொடர்ச்சியாக தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது. செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரையில் கூடுதலாக 22 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. புதன்கிழமையும் மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. கூடுதலாக 21 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை 22 பாகை செல்சியஸ் 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியோடு இருக்கும். கூடுதலாக முயல் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 21 பாகை செல்சியஸ் வெப்பநிலை 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியோடு இருக்கப் போகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் மழை வீழ்ச்சி கொண்ட நாட்களாக இருக்கும். மழை தூறலாகவும் சில இடங்களில் இடையுடன் கூடிய மழையாகவும் இந்த மழைப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல்.

0: முடியாது என கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். புதிய உலக ஒழுங்கை ஒரு நாடோ அல்லது நிறுவனமோ வரையறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் G7 நாடுகளின் உச்சி மாநாடு ஆரம்பிப்பதற்கு முன்பாக பிரதமர் மாக்கானி இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் கனடா தனது தேவைக்கேற்ற வகையில் கூட்டணிகளை உருவாக்குவதற்கும் உத்திகளை கையாள்வதற்கும் முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்காலிக கூட்டணிகளை அமைத்து நாட்டை முன்னேற்றுவதில் தமது கவனம் செலுத்தப்படும் எனவும் கனேடிய பிரதமர் மாக்கானி கருத்து வெளியிட்டுள்ளார். 12 வருட இடைவெளிக்கு பின்னர் அமெரிக்க ராணுவ பயிற்சி ஒன்றில் கனடா தனது நீர்மூழ்கி கப்பலை ஈடுபடுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. இந்த வருடம் ஹவாய் கடற்பரப்பில் நடைபெறும் RIMPAC பயிற்சியின் போது கனடா ஒரு ராணுவ நீர்மூழ்கி கப்பலை ஈடுபடுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எதிர்பாராத முடிவு ஒரு தசாப்த கால இடைவெளியின் பின்னர் கனடாவின் பங்கேற்பை குறைக்கின்றது. HMCS கோன புரூக் எதிர்வரும் நாட்களில் பிரிட்டிஷ் கொலம்பிய கடற்படை தளத்தில் இருந்து புறப்பட உள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய கடற்படை பயிற்சியாக கருதப்படும் இந்த கடற்படை பயிற்சியின் போது இந்த நீர்மூழ்கி கப்பல் 2 கனேடிய போர்க்கப்பல்களோடு இணைந்து கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் 4 கப்பல்கள் கொண்ட கடற்படையில் HMCS கோன புரூக் மட்டுமே தற்போது செயல்பாட்டில் உள்ள ஒரே ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டாரியோவின் மேப்பிள்டன் கிராமத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விபத்தொன்றில் 5 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் 6 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 10 பேர் பயணம் செய்த வாகனம் ஒன்று SUV வாகனம் ஒன்றோடு மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தின் போது குழந்தைகளின் பெற்றோர், குழந்தைகளின் தாத்தா பாட்டி என நம்பப்படும் 2 முதியவர்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளதாகவும் புலனாய்வாளர்கள் தெரிவித்தனர். இதில் உயிரிழந்த 4 சிறுமிகளும் ஒரு சிறுவனும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும், 4 வயது, 6 வயது, 8 வயது, 10 வயது, 12 வயதுடையவர்கள் எனவும் ஆண்டாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது. SUV வாகனத்தில் தனியாக பயணித்து அதன் ஓட்டுநர் படுகாயமடைந்துள்ளார். இறுதிச் சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் மேலதிகமான தகவல்கள் அதனையும் வழங்க முடியவில்லை என குடும்ப உறுப்பினர் ஒருவர் ஊடகங்களுக்கு தகவல் வழங்கியுள்ளார். இந்த விபத்து தொடர்பான முழுமையான விவரங்களை கண்டறிவதற்கு மாகாண காவல்துறை தனது விசாரணைகளை ஆரம்பித்து நடத்தி வருகிறது. கிராமப்புற வீதிகளில் விபத்துகளை தடுக்கும் நோக்கில் OPP ஒரு புதிய பாதுகாப்பு நடவடிக்கையொன்றை மேற்கொள்ள தயாராகி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு நடவடிக்கையானது மேப்பிள்டன் கிராமப்புற விபத்திற்கு முன்பே திட்டமிடப்பட்டிருந்தது என OPP-யின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ட்ரோண்டோ காவல்துறை அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இளம் குற்றவாளி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ட்ரோண்டோ காவல்துறை அதிகாரியான கான்ஸ்டபிள் மார்க் பின்சோட்டோவை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட 19 வயது இளைஞன் முதல்நிலை குற்றச்சாட்டின் பேரில் கடந்த வெள்ளிக்கிழமை ட்ரோண்டோ நீதிமன்றத்தில் 2வது முறையாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். நீதிமன்ற ஆவணங்களின்படி நிக்கோலஸ் பெனட் கடந்த வெள்ளிக்கிழமை காலை ஜூம் வழியாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் அவர் சனிக்கிழமை மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ட்ரோண்டோ அமெரிக்க துணை தூதரகம் உட்பட நகரில் இடம்பெற்ற பல்வேறு துப்பாக்கிச் சூட்டுகள் தொடர்பில் பிறப்பிக்கப்பட்ட 5 தேடுதல் ஆணைகளில் ஒன்றை வியாழக்கிழமை நடைமுறைப்படுத்திய போது தொடர்மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் மார்க் பின்சோட்டோ சுட்டுக் கொல்லப்பட்டார். இதில் பதில் தாக்குதல் நடத்தப்பட்ட போது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரும் சுடப்பட்டார். காவல்துறை அதிகாரி ஒருவர் சந்தேக நபரை நோக்கி சுட்டதில் அவர் மீது பலமுறை துப்பாக்கிச் சின்னங்கள் பாய்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த சந்தேக நபர் காவல்துறை அதிகாரியும் காயங்களோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ட்ரோண்டோ காவல்துறையினரால் நிக்கோலஸ் பெனட் என அடையாளம் காணப்பட்டுள்ள சந்தேக நபர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து வரும் சிறப்பு புலனாய்வு பிரிவு அறிவித்தது. இதேவேளை 18 ஆண்டுகள் பணி அனுபவம் கொண்ட 43 வயதுடைய காவல்துறை அதிகாரியான கான்ஸ்டபிள் மார்க் பெனிசோட்டோ சனிபுரூக் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவிற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. அமெரிக்க துணை தூதரக துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் 19 வயதான ஜாரா ஜபிக்கு எதிரான பிடியாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் தொடர்ந்தும் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை சரணடையுமாறு வலியுறுத்துவதாக ட்ரோண்டோ காவல்துறையின் தலைமை அதிகாரி அறிவித்தார். அமெரிக்க துணை தூதரகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு தொடர்பில் 18 வயதான ஷெல்டன் ட்ரேசி ஸ்டுவர்ட் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை நடத்தப்பட்ட சோதனையின் போது கைது செய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் இனவரி துன்புறுத்தல்களுக்கு மத்தியில் காவல்துறை மீதான நம்பிக்கை சிதைவடைந்துவிட்டதாக மொன்ட்ரியல் நகர முதல்வர் சொராயா மார்டின்ஸ் ஃபெரடா தெரிவித்தார். இரண்டு காவல்துறை அதிகாரிகளின் இனவரி பாகுபாடு நிறைந்ததாக கூறப்படும் நடத்தை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது எனவும் இது பொது நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையை கேள்விக்குள்ளியாக்கி சிதைத்துள்ளதாகவும் மொன்ட்ரியல் நோர்த் நகர முதல்வர் கிறிஸ்டின் பிளாக் தெரிவித்தார். மொன்ட்ரியல் வடக்கு வட்டாரத்தில் பணியாற்றி வந்த இரண்டு மொன்ட்ரியல் காவல்துறை அதிகாரிகள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர். பொதுமக்களுடன் பாதுகாப்புடனும் இனவரியுடனும் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை அடுத்து மொன்ட்ரியல் காவல்துறை தலைவர் ஃபெடிடேக இந்த பணியிட நீக்க அறிவித்தலை விடுத்தார். இந்த வழக்கு தொடர்பில் 39வது காவல் நிலையத்தைச் சேர்ந்த மேலும் 14 அதிகாரிகள் பொதுமக்களுடன் தொடர்பில்லாத பணிகளுக்கு மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பணியிட நீக்கம் செய்யப்பட்ட இரண்டு அதிகாரிகளும் குற்றவியல் சட்ட முறைகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் குற்றவியல் தண்டனை வழக்குகள் இயக்குநர் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். மொன்ட்ரியல் காவல்துறையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் கடந்த மார்ச் மாதம் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் இன ரீதியாக பாகுபடுத்தப்பட்ட சமூகங்களிடையே தூண்டியுள்ள கோபத்தையும் கவலையினையும் மொன்ட்ரியல் நகர முதல்வர் சோரையா மார்டின்ஸ் ஃபெரடா ஒப்புக்கொண்டார். காவல்துறைக்கு அவர்கள் சேவை செய்யும் சமூகங்களுக்கும் இடையிலான நம்பிக்கை குறித்து இந்த குற்றச்சாட்டுகள் நியாயமான கேள்விகளை தோற்றுவித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் காவல்துறையினர் தொடர்பான இனவரி சம்பவங்களை புகார் அளிக்குமாறு குடியிருப்பாளர்களை சோரையா மார்டின்ஸ் வலியுறுத்தினார். லண்டன் ஒன்டாரியோவின் வணிக வளாகம் ஒன்றில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பலர் காயமடைந்துள்ளார்கள். ஷோவுட் ஃபாரஸ்ட் வணிக வளாகத்தில் உள்ள குட் லைஃப் ஃபிட்னஸின் பின்புறச்சுவரின் வெள்ளிக்கிழமை வாகனம் ஒன்று மோதியதில் பலர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. லண்டன் ஒன்டாரியோவின் வடமேற்கு பகுதியில் இடம்பெற்ற இந்த வாகன விபத்து பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தின் காரணமாக பலர் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இருந்தபோதிலும் இதில் ஏற்பட்ட இழப்புகள் குறித்த விவரங்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. காலை 11 மணியளவில் லண்டன் சுகாதார அறிவியல் மையம் ஒரேஞ்ச் எச்சரிக்கையினை செயல்படுத்தியதாக தெரிவித்தது. ஒரு அவசரகால நிலையின் போது புதிய நோயாளரை கவனிப்பதற்காக மருத்துவமனை தனது வழமையான செயல்பாடுகள் முறைகளை மாற்றி அவசர சிகிச்சை நிலைக்கு கொண்டு செல்லப்படுவதே ஒரேஞ்ச் எச்சரிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:21, இது குட் மார்னிங் கனடா.

நேரம் இப்பொழுது 7:15. கனேடிய செய்திகள். எந்த ஒரு நாடும் புதிய உலக ஒழுங்கை வரையறுக்க

0: நேரம் 7:25. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: திசையெல்லாம் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 AM to 8 PM வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 years அல்லது 160 kilometers பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 kilometers எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக. மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 AM முதல் மாலை 4 AM வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
9: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இலங்கை செய்திகள். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அகழ்வுப் பணிகள் நேற்றைய தினம் 24வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதிபதி முன்னிலையில் நடைபெற்றது. இந்த அகழ்வின் போது நேற்றுடன் 355 மனித இன்புக்குழு தொகுதிகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றுள் 341 இன்பு எச்சங்கள் துப்புரவு செய்யப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் 7 என்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாகவும் மேலும் 2 என்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இவற்றில் 4 என்புகள் சிறுவர்கள் உடையவை எனவும் 2 பெரியவர்களுடையது என்றும் 1 குழந்தையினது எனவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை நேற்று முதல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியோடு அகழ்வுப் பணிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த அகழ்வின் போது தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். புதிய அரச பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் பழைய சட்டத்தை விட பலமடங்கு ஆபத்தானது என ஜனாதிபதி சட்டத்தரணி தவராஜா எச்சரித்துள்ளார். மக்களை முட்டாள்கள் ஆக்கக்கூடாது என்றும் சீட்டை மாற்றுவது போல் ஆள் மாற்றக்கூடாது என்றும் அரசாங்கத்தை சாடியுள்ள அவர், இந்த புதிய சட்டவரவில் ஒழிந்திருக்கும் பாரதூரமான ஆபத்துகள் குறித்தும் விவரித்துள்ளார். 2009 யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இலங்கையில் ஆட்சிக்கு வந்து ஒவ்வொரு அரசாங்கமும் சர்வதேசத்திற்கும் உள்நாட்டு மக்களுக்கும் வழங்கிய பிரதான வாக்குறுதிகளில் ஒன்று பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் என்பதாகவே அமைந்திருந்தது. ஆனால் நடைமுறையில் ஒரு அரசு அந்த சட்டத்தை நீக்குவதாக கூறிவிட்டு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வந்தது. மற்றும் ஒரு அரசு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வர முயன்றது. தற்போதைய அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சரும் இவ்வாறான கடுமையான சட்டங்களை வைத்துக் கொண்டு தமது ஆட்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை, எனவே பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவோம் என அண்மையில் அறிவித்திருந்தார். அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தாலும் அதன் பின்னணியில் அதைவிட பாரதூரமான சதியொன்று அரங்கேறி வருவதாக தவராஜா சுட்டிக்காட்டினார். பயங்கரவாத தடைச்சட்டம் 25 முதல் 28 பக்கங்களை மட்டுமே கொண்டிருந்த நிலையில் இந்த புதிய PST எனப்படும் அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 105 பக்கங்களை கொண்டுள்ளது. மிக கடுமையான அம்சங்களோடு இது உருவாக்கப்பட்டுள்ளது. பழைய சட்டத்தின் பிரதான பிரிவான 1979 48 இலக்க சட்டத்தை அடிப்படையாக கொண்டே இந்த புதிய வரைவும் எழுதப்பட்டுள்ளது. 2022 12 இலக்க திருத்த சட்டத்தின்படி ஒருவருடைய தடுப்பு காவல் 18 மாதங்களில் இருந்து 1 வருடமாக குறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த புதிய சட்டத்தில் 28வது பிரிவின் கீழ் சந்தேக நபர் ஒருவரை 1 வருடம் தடுப்பு காவலிலும் மேலும் 1 வருடம் சிறையிலும் மொத்தம் 2 வருடங்கள் தடுத்து வைத்திருக்க முடியும் என புதிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு மிக கடுமையான ஏற்பாடுகளோடு அரசாங்கம் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதாக கூறி கொண்டுவர தீர்மானித்துள்ள அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் புதிய சட்டம் அமைந்திருப்பதாக சட்டத்தரணி தவராஜா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு யுத்தம் காரணமாக 1990 ஜூன் மாதம் 15 வலிகாமம் வடக்கு பிரதேச மக்களான ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தமது வாழ்விடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். யுத்தம் நிறைவடைந்து 17 கடந்த நிலையிலும் அந்த பகுதியில் இருந்து வெளியேறிய மக்கள் இதுவரை அங்கு மீள குடியேற முடியாத நிலை காணப்படுகிறது. பெரும்பாலான காணிகள் உயர் பாதுகாப்பு வலயங்களாகவும் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளாகவும் கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலய பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு 36 இன்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்கள் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் முன்பாக இந்த கவனயீர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. வாழ்விடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு நெற்கதியாகியுள்ள பலர் காணி உரிமையினை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் இதில் கலந்து கொண்டனர். அதேவேளை போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தினர். இதேவேளை காணி விடுவிப்பு கோரி பலாலியிலும் மக்கள் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். உயர்த்தி ஞாறு பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து ஆதாரங்கள் இருப்பதாக கூறுகின்றவர்கள் வெறுமனே ஊடகங்களுக்கு கருத்துக்களை வழங்கி பகிரங்க குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை விடுத்து தமது சான்றுகளை நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பிக்க வேண்டும் என சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதுகம மற்றும் அகலபத்து பகுதியில் ஐரோட் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட வீதி அபிவிருத்தி திட்டங்களை நேற்று திறந்து வைத்த பின்னர் ஊடகவியலாளர்களிடம் பேசியபோது அமைச்சர் இதனை கூறினார். முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறித்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றவர்கள் தமது ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டபூர்வமான வழிகளின் மூலம் நீதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அவர்களிடம் ஆதாரங்கள் இருந்தால் அவற்றை நீதிமன்றத்தில் முன்வைக்க வேண்டும். உண்மைகள் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதற்கான காரணங்களை நீதிமன்றமே விளக்கும் என அவர் தெரிவித்தார். சுரேஷ் சாலமிற்கு நீதி கோரி தொடர் உண்ணாவிரதமாக ஆரம்பிக்கப்பட்ட தற்போதைய போராட்டங்கள் குறித்து கருத்து வெளியிட்ட அவர், இந்த இயக்கம் உண்மையின் அடிப்படையில் அமையாததால் தற்போது சிதறடிக்கப்பட்டுவிட்டதாக தெரிவித்தார். தாம் கூறுவது பொய் என்பது அவர்களுக்கே தெரியும். அதனால்தான் அவர்களால் இந்த இயக்கத்தை ஒரே மாதிரியாக தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாமல் தற்போது பொதுமக்களின் ஆதரவை திரட்ட முயல்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். உயிர்த்தஞான தாக்குதல்கள் குறித்தான விசாரணைகள் முறையாக முன்னோக்கி நகர்ந்து வருவதாகவும், இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் உட்பட பொறுப்பானவர்களை அடையாளம் காணும் பணிகளை அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகளான விமல் வீரவங்ச, உதயகமன் வில மற்றும் திலித் ஜெயவீரா உட்பட்ட சிறிய குழுவினர் தற்போதைய விசாரணை செயல்முறைகளின் போது சுரேஷ் சாலைக்கு நீதி கோருவதாக கூறி பிரசாரம் ஒன்றை ஆரம்பித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவித்த பல நபர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு உட்பட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் ஏற்கனவே பல அடைப்பாணிகள் விடுக்கப்பட்டிருப்பதாகவும், விசாரணைகள் மற்றும் தாக்குதல்கள் குறித்து அவர்கள் வெளியிட்ட அறிக்கைகளுக்கு நீதிமன்றத்தின் பதிலளிக்க வேண்டியிருக்கும் எனவும் அமைச்சர் எச்சரித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து வந்த புலம்பெயர் சமூகம் இனிமேல் நிதியுதவி அளிக்கவோ அல்லது அரசாங்கத்தை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டுவரவோ வாக்களிக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். களுத்துறையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா பேகுணவாரத்தின் ஏற்பாடு செய்திருந்த மெகேவரக பிரணமய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து புலம்பெயர் சமூகம் தற்போதைய அரசாங்கத்திற்கு நீதியுதவி வழங்கியதாகவும், ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் அர்ஜுனா தெரிவித்தார். பொதுமக்கள் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதோடு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சிங்கள மற்றும் தமிழ் சமூகங்களுக்கு எந்த ஒரு அர்த்தமுள்ள வளர்ச்சியும் கிடைக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே நாட்டிற்கு ஆற்றிய பங்களிப்பை தாம் பெரிதும் மதிப்பதாக கூறிய அவர், நாட்டையும் அனைத்து இன சமூகங்களையும் உண்மையாக நேசிப்பவர்களிடம் மட்டுமே தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை தான் ஆரம்பத்தில் ஆரம்பித்ததாகவும், அவரை தேர்ந்தெடுத்ததால் இப்போது தன்னையும் சேர்த்து நாடு முழுவதும் துன்பப்பட்டு வருவதாகவும் அர்ஜுனா கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் வெளிநாடுகளை தவறாக வழிநடத்தி வருவதாகவும், வரவுள்ள மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு போராடி கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 2029 நாமல் ராஜபக்சே ஜனாதிபதியாவார் என்றும், சிங்கள மற்றும் தமிழ் சமூகங்களை பாதிக்கும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார் என்று தான் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக ஏற்கனவே பல நீதிமன்ற வழக்குகள் தொடரப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் அரசு ஊழியர்களையும் அரசியல்வாதிகளையும் ஒடுக்கும் செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதையும், மறுபுறம் ஒட்டுமொத்த பொதுமக்களையும் கடுமையான அழுத்தங்களுக்கு உள்ளாக்கி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அளவற்ற வரிச்சுமை, பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிகள், அத்துடன் தாங்கிக் கொள்ள முடியாத வாழ்க்கை செலவு என்பவற்றின் காரணமாக இன்று நாட்டின் நுகர்வோரும் விவசாயிகளும் அனாதரவான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். அம்பாறை பதியத்தலாவ பகுதியில் நடைபெற்ற தொகுதி கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். கடந்த விசாக் பௌர்ணமி தினத்தன்று அரசாங்கம் இணைந்து விசாக் பூசைகளை நடத்தியது. ஆனால் அந்த விசாக் உற்சவம் முடிந்த மறுநாள் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. இனிய நாட்களில் முடியாவிட்டாலும் விகாரிகளுக்கு விசாக் மற்றும் பெசன் பௌர்ணமி தினங்களிலாவது மின்சார கட்டணத்தில் ஒரு தற்காலிக நிவாரணத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும். அம்பாறை பதியத்தலாவ பகுதி மக்கள் மண்ணோடு போராடி விவசாயத்தில் வாடும் மனிதர்கள் என சுட்டிக்காட்டிய அவர், விவசாயிகள் தமது விளைச்சலுக்கு நியாயமான விலையை எதிர்பார்ப்பதாகவும், அதே நேரம் நுகர்வோரின் விலை குறித்தும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: 7:46 நிமிடம். குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
2: Ganga Textiles and Fashion Valangam, closing sale. Sarees $400, shalwars $500, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, kaapukal, todikal, chains from $5. Innum aangal pengal siruvar sirumiyarukkana eeralam aadi therivugal, aabaranangal, parasu porutkal, poojai porutkal anaithum maaperum malivu vilaiyil. Ganga Textiles and Fashion Valangam, closing sale. 2950 Birch Mound Road, Unit 5A, Birch Mound and Finch, 416-474-1016.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காயை தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தர்றேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்க,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: மீரஜி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
4: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
5: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
6: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், ஸ்டெப்ஸ் கோட் அண்ட் ஃபின்ச், ஸ்காப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
7: Vidyasagar live in concert. iClean Canada வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு Great Canadian Casino Resortல். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு Great Canadian Casino Resortல். நிகழ்ச்சி ஏற்பாடு விண்ட்ரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

0: 7:54 நிமிடம். இது குட் மார்னிங் கனடா. அனைத்துலக செய்திகள். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் எட்டப்பட்டுள்ள உடன்பாட்டை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஞாயிற்றுக்கிழமை தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் அறிவித்தார். எதிர்வரும் June 19 சுவிட்சர்லாந்தில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பின்பு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு இது வழி ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி டிரம்பின் அறிவிப்பின்படி இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் பல மாதங்களாக நீடித்து வந்த போரை முடிவிற்கு கொண்டுவரும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் கைச்சாத்தானவுடன் ஹோமோஸ் நீரிணி உடனடியாக மீண்டும் திறக்கப்படும் என்றும் அந்த நீரிணியில் இன்னமும் கண்ணிவெடிகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க கடற்படையின் முற்றுகையை முடிவிற்கு கொண்டு வருவதோடு நீரிணை வழியாக மீண்டும் எண்ணெய் விநியோகம் சீராக நடைபெறுவதையும் இது அனுமதிக்கும். ஹோமோஸ் நீரிணியானது இனி முற்றிலும் சுங்கவரி அல்லது கட்டணம் இல்லாத ஒன்றாக மாற்றப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். லெபனான் மீதான தாக்குதலின் மூலம் ராஜதந்திர முயற்சிகளை முறியடிக்க இஸ்ரேல் எடுத்த முயற்சிகள் குறித்து செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட அவர், இஸ்ரேலிய பிரதமர் தனது பார்வையில் மிக கடினமான ஒரு நபர் என சுட்டிக்காட்டினார். இந்த உடன்படிக்கையானது வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் இது உலகளாவிய ஸ்திரத்தன்மையினையும் அமெரிக்காவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை எனவும் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் ஜனாதிபதி டிரம்பிற்கு பாராட்டை தெரிவித்துள்ளனர். இருந்தபோதிலும் செனட்டர் லின்சே கிரஹாம் உள்ளிட்ட சில குடியரசுக் கட்சியினர் இதில் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க குழுவினர் கருத்து வெளியிடுவதற்கும் ஈரானின் பார்வைக்கு இடையில் வேறுபாடுகள் இருப்பதாக தோன்றுவது தமக்கு கவலையினை ஏற்படுத்தியிருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உலகின் முன்னணி தொழில்துறை நாடுகளைக் கொண்ட G7 நாடுகளின் அரச தலைவர்களின் உச்சிமாநாடு இன்று பிரான்சில் ஆரம்பிக்கின்றது. பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து எல்லைப்பகுதியில் பிரான்சுக்கு சொந்தமான லேக் ஜெனீவாவுக்கு அருகில் அமைந்துள்ள விடுதி வளாகத்தில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இன்று ஆரம்பமாகும் இந்த உச்சிமாநாடு நாளை வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை G7 அரச தலைவர்கள் மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய பொருளாதார கொள்கைகள், வர்த்தக உடன்படிக்கைகள் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விசேட கவனம் செலுத்தப்படுகின்றது. பிரித்தானியாவில் 16 சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதாக அந்த நாட்டின் பிரதமர் கே ஸ்டேம உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த முடிவும் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள பிரதமர், இந்த முடிவு இலகுவாக எடுக்கப்பட்ட ஒன்று அல்ல என்றும் சமூக ஊடகங்களால் சிறுவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை தான் மறுக்கவில்லை எனவும் கூறினார். இருந்தபோதிலும் சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அரசாங்கம் கடினமான சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த முழுமையான தடை விதிப்பானது சரியான ஒரு தேர்வாக இருக்கும் என தான் நம்புவதாகவும் கே தெரிவித்தார்.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

ஈஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். உந்துதல் உணர்வுக்காக காத்திருக்காதீர்கள், செயல்படுங்கள். உந்துதல் வரும்படி காத்திருக்கின்றவர்கள் பெரும்பாலும் காத்துக்கொண்டு இருப்பார்கள். வெற்றியாளர்கள் ஆர்வம் இல்லாத நாட்களிலும் செயல்படுவார்கள். எந்த வேலையாயினும் 2 நிமிடத்தில் ஆரம்பிக்க முடியும் என்றால் உடனடியாகவே அதனை ஆரம்பிப்பதே வெற்றிக்கான முதல் படி. நீண்ட நாட்களாக தள்ளிப்போட்டு ஒரு வேலையை இன்று செய்து முடித்து பாருங்கள். உந்துதல் உணர்வு வரும்படி காத்திருக்காமல் செயல்படுங்கள். வெற்றி தானே தேடி வரும். இன்றைய நாள் முன்னேற்றகரமாக அமையட்டும்.

0: cool.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.

0: அவர்களுக்கான வாய்ப்புகளும் தொடர்ச்சியாக தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது. செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரையில் கூடுதலாக 22 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. புதன்கிழமையும் மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. கூடுதலாக 21 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை 22 பாகை செல்சியஸ் 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியோடு இருக்கும். கூடுதலாக முயல் குற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 21 பாகை செல்சியஸ் வெப்பநிலை 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியோடு இருக்கப் போகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் மழை வீழ்ச்சி கொண்ட நாட்களாக இருக்கும். மழை தூறலாகவும் சில இடங்களில் இடையுடன் கூடிய மழையாகவும் இந்த மழைப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். எந்த ஒரு நாடும் புதிய உலக ஒழுங்கை வரையறுக்க முடியாது என கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். புதிய உலக ஒழுங்கை ஒரு நாடோ அல்லது நிறுவனமோ வரையறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் G7 நாடுகளின் உச்சி மாநாடு ஆரம்பிப்பதற்கு முன்பாக பிரதமர் மாக்கானி இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் கனடா தனது தேவைக்கேற்ற வகையில் கூட்டணிகளை உருவாக்குவதற்கும் உத்திகளை கையாள்வதற்கும் முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்காலிக கூட்டணிகளை அமைத்து நாட்டை முன்னேற்றுவதில் தமது கவனம் செலுத்தப்படும் எனவும் கனேடிய பிரதமர் மாக்கானி கருத்து வெளியிட்டுள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அகழ்வுப் பணிகள் நேற்றைய தினம் 24வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதிபதி முன்னிலையில் நடைபெற்றது. இந்த அகழ்வின் போது நேற்றுடன் 355 மனித இன்புக்குழு தொகுதிகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றுள் 341 இன்பு எச்சங்கள் துப்புரவு செய்யப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாகவும் மேலும் 2 எண்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இவற்றில் 4 எண்புகள் சிறுவர்கள் உடையவை எனவும் 2 பெரியவர்களுடையது என்றும் 1 குழந்தையினது எனவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை நேற்று முதல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியோடு அகழ்வுப் பணிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த அகழ்வின் போது தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் எட்டப்பட்டுள்ள உடன்பாட்டை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஞாயிற்றுக்கிழமை தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் அறிவித்தார். எதிர்வரும் June 19 சுவிட்சர்லாந்தில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பின்பு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு இது வழி ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி டிரம்பின் அறிவிப்பின்படி இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையில் பல மாதங்களாக நீடித்து வந்த போரை முடிவிற்கு கொண்டுவரும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் கைச்சாத்தானவுடன் ஹோமோஸ் நீரிணி உடனடியாக மீண்டும் திறக்கப்படும் என்றும் அந்த நீரிணியில் இன்னமும் கண்ணிவெடிகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க கடற்படையின் முற்றுகையினை முடிவிற்கு கொண்டு வருவதோடு நீரிணை வழியாக மீண்டும் எண்ணெய் விநியோகம் சீராக நடைபெறுவதையும் இது அனுமதிக்கும். ஹோமோஸ் நீரிணியானது இனி முற்றிலும் சுங்கவரி அல்லது கட்டணம் இல்லாத ஒன்றாக மாற்றப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். லெபனான் மீதான தாக்குதலின் மூலம் ராஜதந்திர முயற்சிகளை முறியடிக்க இஸ்ரேல் எடுத்த முயற்சிகள் குறித்து செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட அவர், இஸ்ரேலிய பிரதமர் தனது பார்வையில் மிக கடினமான ஒரு நபர் என சுட்டிக்காட்டினார். இந்த உடன்படிக்கையானது வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் இது உலகளாவிய ஸ்திரத்தன்மையினையும் அமெரிக்காவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை எனவும் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் ஜனாதிபதி டிரம்பிற்கு பாராட்டை தெரிவித்துள்ளனர். இருந்த போதிலும் செனட்டர் லின்சே கிரஹாம் உள்ளிட்ட சில குடியரசுக் கட்சியினர் இதில் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க குழுவினர் கருத்து வெளியிடுவதற்கும் ஈரானின் பார்வைக்கு இடையில் வேறுபாடுகள் இருப்பதாக தோன்றுவது தமக்கு கவலையினை ஏற்படுத்தியிருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.

0: நாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7.
1: ஆகஸ்ட் 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. ஆகஸ்ட் 1st முதல் 9th வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. எதிர்வரும் July 21st முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ் 6478523141.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
5: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் பைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779 கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்போரோ 6479804779.
6: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படிப்போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20th மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20th மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு விண்ட்ரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200-416-756-1200-1256-125-6-1200-1256-125-6-1200-1256.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 8:22. இது குட் மார்னிங் கனடா.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வாழ்க்கையிலே முன்னேற்றம் எப்பொழுது என்ற கேள்வி அடிக்கடி எங்கள் மனதுக்குள் தோன்றும். அப்படியாக நாங்கள் நினைத்து கொண்டால் அதற்கு காரணம் நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் புதிதாக எதனையும் கற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தான் வாழ்க்கையிலே முன்னேற்றம் என்பது எப்போது என்ற கேள்வி எங்களுக்குள் தோன்றுகிறது. அப்படி இல்லாமல் வாழ்க்கையிலே புதிது புதிதாக நாங்கள் விடயங்களை கற்றுக்கொண்டிருந்தால் வாழ்க்கை ஒரே இடத்தில் சிக்கிக் கொண்டது போன்று இருக்காது. வாழ்க்கையிலே நாங்கள் ஒரே இடத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம், என்னடா வாழ்க்கை அப்படி என்று சொல்லி ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்பட்டால் அதற்கு காரணம் நீங்கள் புதிய விடயங்களை நோக்கி பயணப்படவில்லை என்பதுதான். ஒரு குறுகிய வட்டத்திற்குள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதுதான் அதற்கு அர்த்தம். அதை மாற்ற வேண்டுமாக இருந்தால் புதிதாக நாங்கள் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புதிதாக கற்றுக்கொள்ளுதல், லேர்னிங் நியூ திங்ஸ் என்பது வாழ்க்கை ஓட்டத்தில் மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறது. புதிதாக ஒன்றை நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற போது ஒரு சிறு தயக்கம் இருக்கும். எங்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அதை நாங்கள் தள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறோம். சில வேளைகளில் ஒரு இசைக்கருவியை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம், சில வேளைகளில் ஒரு வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வதாக இருக்கலாம், சில வேளைகளில் பயணப்படுவதாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு விடயத்தை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம். ஆனால் இந்த கற்றுக்கொள்ளல் என்பதையே நாங்கள் தள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை ஆரம்பிப்பதற்கு ஒரு வகையிலான தன்னம்பிக்கை குறைபாடு இருக்கும், அல்லது எங்களிடம் இயல்பாகவே இருக்கக்கூடிய தள்ளி வைக்கின்ற பழக்கம். இதன் காரணமாக நாங்கள் இந்த கற்றுக்கொள்ள விரும்புகின்ற விடயங்களை விட்டுவிடுகிறோம். அதை பின்பு ஒரு காலத்தில் மறந்தே போய்விடுகிறோம். ஆக புதிதான விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை எங்கள் மனதில் தோன்றினாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த ஆசைக்கு நாங்கள் தடை போட்டு விடுகிறோம். ஒரே இடத்தில் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிடுகிறோம். இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இதிலிருந்து நாங்கள் மாற வேண்டும். அந்த பழைய வாழ்க்கை அல்லது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ருட்டீன் லைஃப் மாற வேண்டுமாக இருந்தால் புதிது புதிதான விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். இந்த தடைகளை எல்லாம் தாண்டி ஒரு புதிய விடயத்தை கற்றுக்கொள்வோம், ஒரு புதிய வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று தொடங்குகின்றவர்களும் கூட சில நாட்களில் அல்லது சில வாரங்களில் அதை கைவிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி விடுகிறார்கள். அதற்கு காரணம் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிவிட வேண்டும் என்கின்ற ஆசை. அதாவது எதையுமே உடனடியாக தீர்வு கண்டுவிட வேண்டும், உடனடியாக அதன் பெறுபேறு கிடைக்க வேண்டும், இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தேவையாக இருக்கிறது. எல்லோருக்கும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்திலே உடனடி ரிசல்ட் தேவையாக இருக்கிறது. எதையாவது ஒன்றை ஆரம்பித்தால் உடனடியாக அதற்கு பலன் கிடைத்து விட வேண்டும். ஏதோ ஒரு முயற்சியை தொடங்கினால் அதன் பலனை நாளையே அனுபவித்து விட வேண்டும். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணினால் நாளைக்கே நாங்கள் மில்லியனராக வேண்டும், இப்படியான இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்க்கின்ற ஒரு மனநிலை காரணமாக எங்களால் புதிய விடயங்களை தொடரவோ தொடங்கவோ முடியாமல் இருக்கிறது. அதுதான் எங்களுக்குள் ஒரு விதமான சோம்பலை சலிப்பு ஏற்படுத்துகிறது. ஒரு விடயத்தை தொடங்கிவிட்டு உடனடியாக அதன் முடிவுகள் விளைவுகள் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாவிட்டால் அந்த முயற்சியின் மீது ஒரு விதமான சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது. அதை அப்படியே கைவிட்டு விட வைக்கிறது. உண்மையில் முன்னேற்றத்தை விரும்புகின்றவர்கள், முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஒவ்வொரு முயற்சியும் மிக கடினமாக இருக்கும் என்கின்ற உண்மையையும், எந்த ஒரு முயற்சியின் பலன் கிடைப்பதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்கின்ற உண்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும். மாற்றம் என்பது ஒரு சீரான செயல்முறையாக இருக்கும், ஒரு லாங் ப்ராசஸ் ஆக இருக்கும். அந்த ப்ராசஸில் எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது மிக முக்கியம். அந்த ப்ராசஸ் என்பது எங்களுடைய உழைப்பு சார்ந்ததாக இருக்கிறது. எங்களுடைய கடுமையான உழைப்பு, அதற்கான டெடிக்கேஷன், அர்ப்பணிப்பு, இவையெல்லாம் தேவையாக இருக்கக்கூடிய ஒன்று. வெற்றி என்பது இலகுவாக கிடைத்து விடாது. அந்த வெற்றிக்காக முதலில் நாங்கள் அந்த வட்டத்திற்குள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வர வேண்டும். புதிய முயற்சிகளை ஆரம்பிக்கின்ற போது அதற்கு ஒரு நீண்ட காலம் எடுக்கும், அதன் விளைவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்கின்ற உண்மையை புரிந்து கொண்டு அதை கைவிடாமல் தொடர்ந்து உழைக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. அது மிகப்பெரிய இலக்காக இருக்கலாம் அல்லது சிறிய இலக்காக இருக்கலாம், அந்த இலக்கை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் உண்டாக்கும். எங்களுடைய இலக்குகளை நாங்கள் கண்டறிய வேண்டுமாக இருந்தால் புதிதாக கற்றுக்கொள்வதற்கு, புதிய விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு, அதை நோக்கி நகர்வதற்கான மாற்றத்தை எங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
புதிய முயற்சிகள் சில வேளைகளில் தோல்விகளை தரலாம், அல்லது எதிர்பார்த்த விளைவுகளை நாங்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட அந்த தோல்விகளில் இருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை நாங்கள் முன்னேற முடியும். ஆனால் கற்றுக்கொள்ளாமலே இருந்துவிட்டால், புதிய விடயங்களை தெரிந்து கொள்ளாமலே விட்டுவிட்டால், நாங்கள் தேங்கிய குட்டைகள் போல ஒரே இடத்தில் தான் நிற்க வேண்டும். வாழ்க்கையிலே முன்னேற்றம் வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நதி போல ஓட வேண்டும். புதிய புதிய இடங்களை நோக்கி, புதிய புதிய திசைகளை தேடி நாம் நகர வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்கும். வாழ்க்கையில் புதிய பாடங்களையும் அனுபவங்களையும் வெற்றிகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நேரம் 8:36 நிமிடம். பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியில் உங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, நாங்கள் RRSP, RESP பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம், RDSP பற்றியும் பேசியிருக்கிறோம். ஆனால் RDSP யில் முதலீடு செய்கின்ற போது அரசாங்கத்தினாலும் ஒரு உதவி நிவாரணம் வழங்கப்படுவதாக அறிகின்றோம், அது பற்றி கூற முடியுமா?
2: இந்த RDSP என்பது வந்து 2008 ஃபெடரல் கவர்மெண்ட் அறிவித்த ஒரு பிளான், அதாவது ஒரு சேவிங் பிளான் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் கன்சிடர்ட் தெம் செல்ஃப் ஏ டிசபிள் பீப்புள். அது வந்து உங்களோட டேக்ஸ் ரிட்டர்னில் உங்களுக்கு டிசபிலிட்டி கிரெடிட் வருமாக இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள். அநேமா பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அதாவது வந்து ஒரு டிப்ரெஷன், மென்டல் டிஸ்ஆர்டர் அப்படி இருக்கிறவர்களோ, இல்லாட்டி ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கிறவர்களோ, இல்லாட்டி ஈவன் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளோ அப்படியானவர்கள் எல்லோருமே வந்து உங்கள் டேக்ஸ் ரிட்டர்னில், அவர்களுடைய டேக்ஸ் ரிட்டர்னில் அந்த டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட் எடுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த RDSP பிளானை ஓப்பன் பண்ண முடியும். இந்த RDSP பிளானில் உள்ள நன்மை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து ஒரு டாலர் கண்ட்ரிபியூட் பண்ணினால் கவர்மெண்ட் வந்து $3 உங்களுக்கு தருகின்றது. ஒரு டாலரை நீங்கள் போட்டால் கவர்மெண்ட் $3 தருகின்றது ஃபார் த ஃபர்ஸ்ட் $500 பர் இயர் ஆஃப் கண்ட்ரிபியூஷன். அதற்கு மேற்பட்ட அப் டு $1,000 எவ்ரி $1 $2 கவர்மெண்ட் தருகின்றது. சுருக்கமாக சொல்வதானால், நீங்கள் $125 அ மந்தை நீங்கள் RDSP அக்கௌண்டில் கண்ட்ரிபியூட் பண்ணினால் கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் $300 அ மந்த் உங்களுக்கு தருகின்றது. அனுவலாக பார்க்கும் பொழுது $1,500 அ இயர் நீங்கள் RDSP அக்கௌண்ட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணால் கவர்மெண்ட் வந்து $3,500 அ மந்த் உங்களுக்கு தருகின்றது. இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த RDSP அக்கௌண்டில் குரோ பண்ணி உங்களுக்கு 60 வரும் பொழுது நீங்கள் வந்து அந்த காசை எடுக்க முடியும். அதாவது வந்து 60 தான் இந்த காசை நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கு முதலெடுத்தால் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் வந்து திருப்பிச் செலுத்த வேண்டும். எனவே இந்த RDSP பிளான் வந்து இந்த டிசபிலிட்டி கண்டிஷன் இருப்பவர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு ரிட்டையர்மெண்ட், இல்லாட்டி அவர்களுடைய லேட்டர் பார்ட்டில் வந்து பாவிப்பதற்கு, இன்டிபெண்டன்ட்டாக இருப்பதற்கு ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமைகின்றது. இதை வந்து எங்களால் பல கம்பெனியுடன் கம்பேர் பண்ணி ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக உங்களுக்கு தர முடியும். எனவே நீங்கள் $125 அ மந்த் கண்ட்ரிபியூட் பண்ண முடியாவிடில், உங்களால் முடிந்த தொகையை $25 அ மந்தை கூட நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணி இந்த RDSP அக்கௌண்டின் மூலம் கவர்மெண்டின் கிராண்ட்ஸை பெற முடியும்.
1: நீங்களும் இதுபோன்ற சிறப்பான நிதி திட்டமிடல் ஆலோசனைகளை மற்றும் அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய இதுபோன்ற அனுகூலங்களை பயன்படுத்துவதற்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குகிறார் குணா துரைசிங்கம். 416-528-1407 8:40 நிமிடம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: 8:46 ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா ஃபைனான்சியல் அட்வைசர், 416-558-2551. 416-558-2551. லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அழையுங்கள் 6479 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
4: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-66-5189. 6477-66-5189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-66-5189.
3: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் என் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
5: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: நேரம் 8:50. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

அளிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். அன்பு வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். சூரிய வெளிச்சம் மிக்க மெல்லிய ஒரு குளிர்மையான காலை பொழுதை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். காலை 9:06-12 வரைக்கும் நேற்று இன்று நாளையோடு இன்றும் இணைந்திருக்கப் போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூன் மாதத்தின் நடுப்பகுதிக்கும் வந்து சேர்ந்திருக்கின்றோம். ஜூன் 15 திங்கட்கிழமை காலை பொழுது இன்றைய நாள் ஜூன் 15 பிறந்த நாள் திருமண நாள் விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம்புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் மிகவும் சிறப்பாக நிறைவேறி முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாள் தொடர்ந்து அமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மணிந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:12 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த இனிய காலை பொழுதில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற முக்கியமான சிந்தனை எது என்று சொன்னால், கூர்ந்து கவனிக்கும் ஒரு சாதாரண கலையை தெரிந்து கொண்ட மனிதரிடம் அனைத்தையும் திறக்கும் ஒரு பொன் சாவி உள்ளது என்பதை சொல்லுகின்றது இந்த சிந்தனை. சூழ்நிலைகளை சரியாக நாங்கள் அவதானித்தல் என்பது மிக மிக அவசியமாகின்றது. எடுத்த எடுப்பிலேயே நாங்கள் தெரிந்து கொண்ட விடயங்களுக்கு ஏற்ப அல்லது மேலோட்டமாக பார்க்கக்கூடிய எங்களது பார்வைக்கேற்ற வகையில் நாங்கள் முடிவுகளை எடுத்து விடுகின்றோம். அது பெரும்பாலும் தவறாகித்தான் போகின்றது. நாங்கள் ஒரு விடயம் தொடர்பாக நினைத்த நினைப்பு எல்லாமே பெரும்பாலும் மாறுபட்டதாகவே இருக்கும். ஏனென்றால் ஒன்றை நாங்கள் சரியாக கூர்ந்து கவனிக்கின்ற போதுதான் அதில் இருக்கக்கூடிய முழுமையான அந்த நோக்கங்களையும் அல்லது விடயங்களையும் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கேற்ற வகையில் நாங்கள் முடிவுகளை எடுக்கின்ற போதுதான் அது சரியானதாக அமைந்துவிடக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த மாதிரியாக கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு கலையை தெரிந்து கொண்ட மனிதரிடம்தான் எல்லா சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய அல்லது எல்லா இடங்களிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொன் சாவி இருக்கின்றது என்பதைத்தான் இந்த சிந்தனை சொல்லி நிற்கின்றது. எனவே எங்கு சென்றாலும் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஒரு சாதாரணமான சூழ்நிலையும் சரி அல்லது ஒரு சவால் மிக்க சூழ்நிலையும் சரி, சரியாக அவதானித்து அதற்கேற்ற வகையில் யாருக்கு எதிர்வினையாற்ற தெரிகின்றதோ அல்லது அதை சமாளிக்க தெரிகின்றதோ அவர்களால் தான் அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து பாதிப்பில்லாமல் வெளியேறவும் முடியும். அதே நேரம் அதை வெற்றிகரமாக எதிர்கொள்ளவும் முடியும் என்பதையும் கூட இந்த அழகான சிந்தனையின் மூலமாக சொல்லிக்கொள்ளலாம். எனவே மேலோட்டமாக நாங்கள் முடிவுகளை எடுத்துவிட்டு அதற்கேற்ற வகையில் எதிர்வினை ஆற்றுதல் அதை கொஞ்சம் விடுத்து சரியாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் மிக மிக அவதானமாக கூர்ந்து கவனித்தல் என்பது மிக அவசியமாகின்றது. எங்களது மனநிலைக்கேற்ற வகையில் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கின்றோமோ, உற்சாகமாக இருக்கின்றோமோ அல்லது கவலையாக இருக்கின்றோமோ அதற்கேற்ற வகையில் நாங்கள் முடிவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இந்த ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கின்றது என்று சொல்லி சரியாக அலசி ஆராய்ந்து ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்து அதற்கேற்ற வகையில் நாங்களும் முடிவுகளை எடுக்கின்ற போது அல்லது எங்களது நடத்தைகளை வழிகாட்டுகின்ற போது அதில் பாதிப்பில்லாமலும் இருக்கும். அதே நேரம் ஒரு சிக்கலை தீர்க்கக்கூடிய வகையிலும் கூட அது முன்னேற்றகரமானதாக இருக்கும் என்பதைத்தான் சொல்லலாம். எனவே ஒரு பொன் சாவி அல்லது ஒரு சாதாரண கலையின் மூலமாக எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பொன் சாவியாகவும் கூட இருக்கும். எனவே அதை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லலாம். கூர்ந்து கவனிக்கும் ஒரு சாதாரண கலையை தெரிந்து கொண்ட மனிதரிடம் ஒரு பொன் சாவி உள்ளது என்பதை இன்றைய காலை சிந்தனை சொல்லி நிற்கின்றது. மெல்லிய ஒரு குளிர் நிறைந்திருக்கின்ற ஒரு காலை பொழுதை சந்தித்திருக்கின்றோம். இந்த வாரம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். அதிக வெப்பநிலை உயர்வில்லாத, வெப்பம் அதிகரிக்காத, புழுக்கம் இல்லாத ஒரு வாரமாகவும் கூட, ஆனால் பகல் பொழுதில் நல்ல வெப்பநிலை உயர்வை தரக்கூடிய ஒரு அழகான வாரமாகவும் கூட இந்த வாரத்தை எதிர்பார்க்கலாம். 11 தான் வெப்பநிலை, காலை ஒளி 8°C தான் நாங்கள் உணர்லையாகவும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனவே மெல்லிய ஒரு குளிர் நீடிக்கின்றது வெளிப்புறம். இன்றைய

தினம் ஒப்பனில் உயிர் வந்து சொன்னால் 19 தான் இருக்கும். 19 தான் நாங்கள் உணரப்போகின்றோம். பிற்பகல் வழியில் கூடிய உடல்நிலையாக ஒரு விதமான ஒரு வெப்பநிலை உடல்நிலை இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாளை நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். எனவே பிரகாசமான நல்லொரு வெப்பநிலை உயர்வுடன் கூடிய அதிக வெப்பம் இல்லாத ஒரு அழகான பகல் பொழுது தொடர்ந்து வரப்போகின்றது திங்கட்கிழமை இன்றைய நாள். இன்றைய தினம் இரவு வழி 11:12 நாங்கள் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் என்று சொல்லி பார்த்தால் சனிக்கிழமை வந்து 9 சூரிய அஸ்தமனம் வந்திருக்கின்றது. அதுக்கு பிறகு இன்றைக்கும் கூட 9 தான் நாங்கள் சூரிய அஸ்தமனத்தை போகின்றோம். எனவே அதுவரைக்கும் வெளிச்சம் நிறைந்த பகல் பொழுதை நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்க கூடியதாக இருக்கும் திங்கட்கிழமை. நாளைக்கு செவ்வாய் என்று சொல்லி பார்த்தால் காலையில் வெளிச்சம் இருக்கும். அதுக்கு பிறகு மழைக்கான வாய்ப்புகளும் கூட நாளைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இடையிடையில் வந்து போகக்கூடிய இடியுடன் கூடிய மழையாக இருக்கலாமாம். 1 mm அளவில் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் எல்லா பொழுதிலும் கூட வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் காணலாம். இன்றைய பார்க்க வெப்பநிலை 21 இருக்கும். 22 நாங்கள் உணரப்போகின்றோம். புதன்கிழமையை பொறுத்தளவில் வெளிச்சம் இருக்கும், மழையும் கொஞ்சம் வரலாம். 19 வெப்பநிலை, 20 உணரப்போகின்றோம். இரவு வேளை 5-10 mm வரைக்கும் மழை பொழிவு இருக்கலாம். வியாழக்கிழமை காலையும் மழையோடு தொடங்கலாம். அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சம் இருக்கும். 21 வெப்பநிலை, 23 உணரப்படும். வெள்ளிக்கிழமை 21-22 தான் உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் இருக்கும், மழை கொஞ்சம் வரலாம். அடுத்த வார இறுதி என்று சொல்லி பார்த்தால் அதுவும் ஒரு 20 அண்மித்த வெப்பநிலை உணர்வோடு தான் இருக்கும். சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய சாத்தியங்களும் கூட இப்போது சொல்லப்படுகின்றன என்பதைத்தான் கூறிக்கொள்ளலாம். நார்த் பவுண்ட் 401 தாண்டிய இடத்தில் விபத்தொன்றின் காரணமாக ஒரே ஒரு சென்டர் லேன் மட்டும்தான் போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியில் அதிக தாமதங்களை உருவாக்கி இருக்கின்றது என்பதைத்தான் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்ளலாம். இசை எஃப்எம் இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-754-8881, 416-754-8881.
2: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா,
3: நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம்
5: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455, 416-292-2455.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
6: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
7: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
8: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
7: இஸ் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:31 இருக்கின்றது. திங்கட்கிழமை காலை பொழுது இந்த வழியில் போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தால் தாமதங்கள் மிக அதிகமாக இருக்கின்ற நிலைமைதான் இப்போது நிலவுகின்றது. நார்த் பவுண்ட் 401 தாண்டிய இடத்தில் விபத்தின் காரணமாக இப்போதும் கூட ஒரே ஒரு சென்டர் லைன் மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூட சொல்லிக் கொள்ளலாம். 401 வெஸ்ட் பவுண்டை பார்க்கின்ற போது ஒயிட்ஸ் ரோடுக்கு முன்னரே தாமதங்கள் காணப்படுகின்றன. ஒயிட்ஸ் ரோடில் இருந்து மெடோவில் ரோடுக்கு முன்னர் வரைக்குமே தாமத நிலைமைகள் நீடிக்கின்றது. இடையில் வீதி புனரமைப்பு பணிகள், அதன் காரணமாக வீதி தடங்கள் மூடப்பட்டிருப்பதன் விளைவாக இந்த தாமதங்கள் அங்கே அதிகம் நிலவக்கூடிய நிலைமை இப்போதும் கூட தொடர்கின்றது. மீண்டும் நீல்சன் ரோட் தாண்டிய பகுதிகளிலிருந்து எக்ஸ்பிரஸ் அதிக தாமதங்களை எதிர்கொள்ள தொடங்குகின்றது. கலெக்டர்ஸை பொறுத்தளவில் மக்கவன் வீதியை அண்மித்த பகுதியிலிருந்து மிக அதிகமான வாகன நெரிசல்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் கெனடி வீதி பகுதியில் எக்ஸ்பிரஸிலும் சரி கலெக்டர்ஸிலும் சரி மிக மிக அதிக வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது இந்த பொழுதில். அதே மாதிரிதான் வார்டன் அவென்யூ தாண்டிய இடங்களில் இருந்து டிவிபி வரைக்குமே இந்த 404 சவுத் பவுண்டில் நார்த் பவுண்டில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த விபத்தின் காரணமாக 401 கூட தாமதங்கள் அதிகம் நீடிக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் கலெக்டர்ஸ் மிக மிக அதிகமான தாமதங்களை எதிர்கொள்ளுகின்றது. 404 நார்த் பவுண்டோடு இணைகின்ற அந்த ஒரு வீதி தடம் இப்போது பெருமளவிலே அதிக வாகன நெரிசல்களை எதிர்கொள்ளுகின்றது. டிவிபி வரைக்குமே 401 வெஸ்ட் பவுண்டில் தாமதங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அதற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து பயணிக்கையில் அதிக தாமதம் இல்லாமல் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலான இடங்களில் தாமதங்கள் குறைவாகவே நிலவுகின்றது. வெஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் இஸ்லிங்டன் அவென்யூ தாண்டிய இடங்களில் தான் குறைந்த தாமதங்கள் மார்டின் க்ரோ ரோட் வரைக்கும் நிலவுகின்றது. ஆனால் டிவிபி வரைக்கும் மிக கடுமையான தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாகவும் கூட இப்போதைய நிலைமைகள் காணப்படுகின்றன. ஈஸ்ட் பவுண்டை பார்த்தால் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து அதிக தாமதங்கள் நிலவுகின்றது. கிப்ளிங் வரைக்குமே தாமதங்கள் உயர்வாக இருக்கின்றது. அதன் பின்பு தொடர்ந்து பயணிக்கையில் இடையிடையில் தாமத நிலைமைகள் அதிகரிக்கின்றது. ஹைவே 400 தாண்டிய இடங்களிலும் கூட கலெக்டர்ஸில் அதிக வாகன நெரிசல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களில் எக்ஸ்பிரஸில் தாமதங்கள் உயர்கின்ற நிலைமை இருக்கின்றது. பேவியூ பகுதியிலிருந்து டிவிபி வரைக்கும் கலெக்டர்ஸ் அதிக வாகன நெரிசல்களை எதிர்கொள்ளுகின்றது. ஈஸ்ட் பவுண்டிலும் கூட டிவிபி வரைக்கும் தாமதங்கள் அதிகம் நிலவுகின்ற நிலைமைதான் இருக்கின்றது. 404 சவுத் பவுண்ட் வாகன நெரிசல்கள் அதிகம் இல்லாத நிலைதான் காணப்படுகின்றது. இடையிடையில் தான் அதிக குறைந்த தாமதங்கள் நிலவுகின்றது 404 சவுத் பவுண்டில். ஆனால் மணிக்கவும் டிவிபி நார்த் பவுண்டை இந்த பொழுதில் நாங்கள் பார்த்தால் மிக அதிகமான வாகன நெரிசல்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். எக்லிங்டனுக்கு முன்னரே தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. எக்லிங்டனில் இருந்து 401 தாண்டிய பகுதிகள் வரைக்குமே தொடர்ச்சியாக மிக அதிகமான வாகன நெரிசல்களை காலை பொழுதில் நிகழ்ந்திருக்கின்ற இந்த விபத்து உருவாக்கி இருக்கின்றது. ஒரே ஒரு சென்டர் லைன் மட்டும்தான் 404 நார்த் பவுண்டில் திறக்கப்பட்டிருப்பதன் விளைவுகள் வந்து டிவிபி நார்த் பவுண்டில் எக்லிங்டனுக்கு முன்னரிலிருந்து ஆரம்பிக்கின்றன. மிக அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது டிவிபி நார்த் பவுண்டிலும் கூட என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்களை போக்குவரத்து தொடர்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். ஜூன் மாதம் 15 இன்றைய நாள் வந்து இயற்கையோடு நாங்கள் இன்னும் அதிகமான தொடர்பினை ஏற்படுத்துவதற்கு ஊக்குவிக்கின்ற ஒரு நாளாக வந்திருக்கின்றது. நேச்சர் போட்டோகிராஃபி டே என்றே தினம், இயற்கை புகைப்பட தினம் என்று சொல்லியும் கூட இந்த நாள் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களது வீட்டுக்குள்ளே இருந்து வெளியிலே வந்து அதுவும் இந்த ஸ்பிரிங் சீசன் மிக அழகான காட்சிகளை தரக்கூடிய இந்த காலப்பகுதியில் இயற்கையின் அழகை நாங்கள் எங்களது கேமராவிலே படம் பிடிக்கக்கூடியதை ஊக்குவிக்கின்ற ஒரு தினமாக இருக்கின்றது. நாங்கள் இப்போது கையிலே வைத்திருக்கக்கூடிய போதும் எங்களோடு கொண்டு செல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் போனிலேயே மிக அதிகமான இயற்கை தொடர்பான புகைப்படங்களை எடுத்துக்கொள்ள முடியும். இது வந்து எங்களுக்கு ஒரு மன ஆறுதலையும் ஒரு அமைதியையும் தரக்கூடியதாக இருக்கும். இயற்கை உலகம் வந்து அற்புதமான அழகும் அதிசயங்களும் நிறைந்திருக்கின்றது. நாங்கள் எதிர்பாராத தருணங்களில் எதிர்பாராத விதமாக இந்த இயற்கை காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கும். எனவே பிரமிக்க வைக்கும் இந்த காட்சிகளை நாங்கள் படம் பிடித்து அதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளலாம். நாங்களும் இடையிடையே அதை பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு ரசனை சார்ந்திருக்கின்ற ஒரு அழகியல் சார்ந்த ஒரு விடயத்தை ஊக்குவிக்கின்றது இன்றைய நாள் என்பதைத்தான் சொல்லலாம். 1826 மற்றும் 1827 ஆண்டில் எடுக்கப்பட்டிருக்கின்ற இயற்கை சார்ந்திருக்கின்ற ஒரு புகைப்படம் தானாம் இப்போதும் கூட பார்க்கப்படுகின்ற ஒரு ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் போட்டோகிராஃப் ஃப்ரம் நேச்சர் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு படம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஜோசப்
நீஸ் போர் நீப்ஸ் என்று சொல்லப்படுகின்றவர் தான். லெக்ராஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியில் இருக்கின்ற ஒரு ஜன்னலின் ஊடாக அந்த முதல் வியூவை எடுத்து வைத்திருக்கின்றாராம். இப்போதும் கூட அந்த போட்டோகிராஃப் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இயற்கை தொடர்பான ஒரு முதல் புகைப்படம் என்று சொல்லித்தான் அது பார்க்கப்படுகின்றது பலராலும். எனவே அது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மிக அதிகமான இயற்கை தொடர்பான புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான விருதுகளும் கூட சர்வதேச ரீதியாக ஒவ்வொரு வருடமும் வழங்கப்படுகின்றது. மக்களை அதிகம் ஊக்குவிக்கின்றார்கள் இந்த ஒரு விடயம் தொடர்பாக. இன்றைய தினம் நேச்சர் போட்டோகிராஃபி டே என்பதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றோம். 9:36 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: All My Blinds, சகல விதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ் உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 437-860-7002. 437-860-7002.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569. 6479621569.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. mortgagesolutions.ca.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள். 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
0: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 9:49 இருக்கிறது. 404 நார்த் பவுண்ட் 401 தாண்டிய இடத்தில் நிகழ்ந்திருக்கின்ற விபத்தின் காரணமாக இப்போது 2 ரைட் லேன்ஸ் தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. இதற்கு முன்பு சென்டர் லேன் மட்டுமே திறக்கப்பட்டிருந்தது. இப்போது 2 ரைட் லேன்ஸ் தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொண்டு நாங்களும் ஒரு குட்டி கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு பெரியவரிடம் ஒரு இளைஞன் சென்று சொல்லுகின்றானாம், ஐயா, நான் துன்ப சிறையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அவன் கூறுகின்றான். என்ன காரணமாக இருக்கும் என்று சொல்லி நீ நினைக்கின்றாய் என்று சொல்லி அந்த பெரியவர் கேட்கின்றார். இப்போது அந்த மனிதன் சொல்லுகின்றானாம், மற்றவர்கள் எனக்கு தரக்கூடிய துன்பம் அதனை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி அவன் பதில் சொல்லுகின்றார். இப்போது அந்த பெரியவர் சிரித்துவிட்டு சொல்லுகின்றார், மற்றவர்கள் யாரும் உனக்கு துன்பம் கொடுக்கவில்லை, உனக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருப்பது என்னவோ உன்னுடைய மனம்தான் என்று சொல்லி அந்த பெரியவர் கூறுகின்றார். அந்த இளைஞனுக்கும் ஆச்சரியம் சற்று கோபமும் வருகின்றது. இவ்வளவு பிரச்சனைகளை நான் மற்றவர்களின் மூலமாக அனுபவிக்கின்றேன், நீங்கள் சாதாரணமாக உனது மனம்தான் உனக்கு துன்பம் தருகின்றது என்று சொல்லுகின்றீர்களே என்று சொல்லி அந்த இளைஞன் கேட்கின்ற போது அந்த பெரியவர் சொல்லுகின்றார், சரியாக உனக்கு நான் ஒரு கதை சொல்லுகின்றேன், அதில் அந்த துன்பத்திலிருந்து நீ விடுபடுவதற்கான வழியையும் கூட பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த பெரியவர் வந்து அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஒரு மனிதர் வந்து ஒரு ஆசையாக பூனை ஒன்றை வளர்க்கின்றாராம். அந்த பூனை என்ன செய்கின்றது என்று சொன்னால், அந்த வீட்டில் நீண்ட நாட்கள் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த எலையை பிடித்து கவ்விக்கொண்டு வருகின்றது. அதை பார்க்கின்ற போது அந்த வீட்டு மனிதருக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. இதுவரைக்கும் இவ்வளவு காலமும் இந்த எலி தொல்லையால் நான் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தேன், ஆனால் இந்த பூனையோ அந்த தொல்லையை இப்போது தீர்த்திருக்கின்றது என்று சொல்லி அந்த பூனைக்கு பாலெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த மகிழ்ச்சியை அவர் கொண்டாடுகின்றார். அடுத்த நாள் அந்த பூனை என்ன செய்கின்றது என்று சொன்னால், வெளியிலே எங்கோ போய்விட்டு காட்டிலிருந்து ஒரு குருவியை பிடித்து கவ்விக்கொண்டு வருகின்றது. இப்போது அதனை அந்த மனிதர் பார்க்கின்றார். அதை பார்க்கின்ற போது அவர் எதுவுமே சிந்திக்கவில்லை. அதன் காரணமாக அவர் மகிழவும் இல்லை, வருத்தப்படவும் இல்லை. மறுநாள் அந்த பூனை என்ன செய்கின்றது என்று சொன்னால், அந்த வீட்டில் அவர் ஆசை ஆசையாக வளர்த்து வந்திருக்கின்ற ஒரு கிளியை கவ்விக்கொண்டு வருகின்றது. அந்த கிளியை அந்த பூனை கவ்விக்கொண்டு வந்ததை பார்த்து அந்த வீட்டின் உரிமையாளருக்கு பெரும் கோபமும் அதிர்ச்சியும் வருகின்றது. அந்த பூனையை வந்து அடித்து வீட்டிலிருந்து விரட்டி விடுகின்றார். இந்த ஒரு கதையை சொல்லிவிட்டு அந்த பெரியவர் அந்த இளைஞனுக்கு விளக்கம் கொடுக்கின்றார். இப்போது நடந்த சம்பவம் என்னவோ பெரும்பாலும் ஒன்றுதான். அந்த வீட்டுக்கு தொல்லையாக இருந்த எலியை பிடித்த போது அந்த மனிதருக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கிளியை, ஒரு குருவியை காட்டிலிருந்து பிடித்த போது அந்த மனிதர் மகிழவும் இல்லை, துன்பப்படவும் இல்லை. அதே அவர் ஆசையாக வளர்த்த கிளியை அந்த பூனை பிடித்த போது அவருக்கு அதிர்ச்சியும் வருகின்றது, கோபம் வருகின்றது. அதன் மூலமாக அவர் கவலையும் படுகின்றார். ஆனால் அவர் ஒன்றை புரிந்து கொள்ளவே இல்லை. எதையாவது பிடிப்பதென்பது பூனையின் சுபாவம் என்று சொல்லி அவர் புரிந்து கொள்ளாததன் காரணமாகத்தான் அவருக்கு இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் அந்த பெரியவர் சுட்டி காட்டுகின்றார். தனக்கு பிடிக்காத எலியை பிடிக்கின்ற போதோ இன்பம், தனக்கு பிடித்தமான கிளியை பிடிக்கின்ற போது துன்பம், தனக்கு சம்பந்தமே இல்லாத அந்த குருவியை பிடிக்கின்ற போது துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை. எனவே அந்த ஒரு உண்மையை நீங்கள் புரிய தொடங்குகின்ற போதுதான் உங்களுக்கு வெளிப்புற பிரச்சனைகள் உங்களை பாதிக்காமல் இருக்கும் என்பதைத்தான் அந்த பெரியவர் சொல்லியிருக்கின்றார். இப்போது அந்த பெரியவர் மேலதிகமாக அந்த இளைஞனுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், உனது மனதை நீ முதலில் புரிந்து கொள். உனது துன்ப சிறையின் கதவுகள் திறக்கப்படுகின்ற ஒரு சாவி. நீ அந்த புரிதலை எப்போது பெறுகின்றாயோ அப்போதுதான் உனது கையில் வந்து சேரும் என்பதைத்தான் அந்த இளைஞனுக்கு அந்த பெரியவர் சொல்லி அனுப்புகின்றார். மனதை புரிந்து கொள்ளுகின்றவர்கள்தான் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மனிதர்களாகவும் கூட இந்த பூமியில் இருக்கின்றார்கள். யார் என்ன செய்தாலும், எந்த விதமான துன்பத்தை இன்னுமொருவர் செய்தாலும் கூட, நாங்கள் உறுதியாக இருக்கின்ற போது எங்களை இன்னுமொருவரால் எதுவுமே செய்துவிட முடியாது என்பதுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு உண்மையாகவும் கூட இருக்கின்றது. எனவே அதை எப்போது நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோமோ அப்போது நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மனிதராக எங்களை மாற்றிக்கொள்ளலாம் என்பது தொடர்பாகத்தான் இந்த ஒரு சிந்தனை எங்களுக்கு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி நிற்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:53

திங்கட்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-82-4-1-2-1-2 மது மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சூரிய வெளிச்சம் அதிகம் நிறைந்திருக்கின்றது. இருந்தாலும் மெல்லிய ஒரு குளிர்மையான ஒரு காலை பொழுதைத்தான் நாங்கள் இப்போதும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 13 வெப்பநிலையாக இருக்கின்றது. 11 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்கின்றோம். வெப்பநிலை உயர்வு அதிகளவில் இருக்கப் போவதில்லை. 20 கூட தாண்டப் போவதில்லை என்று 19 வரை தான் இருக்குமாம். 19 தான் உணர இருக்கின்றோம். இரவு வேளை 13 இருக்கும். 12 டிகிரி செல்சியஸை உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இரவு பொழுதில் ஒரு மெல்லிய குளிர்மையான நிலை நீடிக்கலாம். இன்றைக்கு வந்து பகல் வேளை தொடர்ச்சியாக சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. 9 மணிக்கு தான் இரவு வேளை சூரிய அஸ்தமனமும் கூட எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. இந்த வாரமே இப்படித்தான் மெல்லியோ ஒரு குளிர்மையான ஒரு வாரமாக இருக்கும். அதிக வெப்பம் இல்லாத ஒரு நிலைமையை தான் நாங்கள் தொடர்ந்து சந்திக்க போகின்றோம் இந்த வாரத்தின் எல்லா வார நாட்களிலும். அடுத்த வார இறுதியும் கூட அதே மாதிரி தான் இருக்கும் என்பதை தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 21-22 வரை உணரப்போகின்றோம். வெளிச்சம் இருக்கும். அதே நேரம் இடையிடையில் வந்து போகக்கூடிய தண்டஸ்டோமும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. பகல் முழுவதுமே 21 வெப்பநிலை, 22 உணரப்படும். புதன்கிழமை 19, மீண்டும் 20 தான் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் இருக்கும். கொஞ்சம் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. புதன் இரவு வேளை சற்று அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு 10 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட மழைப்பொழிவு இருக்கலாமாம். வியாழன் காலையிலும் 5 மில்லிமீட்டர் அளவிலான மழைக்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. 21 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 23 உணரப்படும். மதியம் மாலை பொழுதில் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கலாம். அடுத்த வெள்ளிக்கிழமை 19 தான் உணரப்படும். சூரிய வெளிச்சம் இருக்கும். இடையில் கொஞ்சம் மழைக்கான வாய்ப்புகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. வருகின்ற வீக்கெண்டிலும் கூட ஒரு மிதமான வெப்பநிலை உணர்வு தான் நீடிக்கும். 20 அண்மித்ததாகவே இருக்குமாம். வெப்பநிலை சரி உணர்லையும் சரி சூரிய வெளிச்சம் மிக்க 2 நாட்களாகவும் அமையப் போகின்றதை இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. அடுத்த வார இறுதி தொடர்பாக காலை 10:01 இருக்கின்றது. நேற்றைய தினத்திலிருந்தே உலகம் நிறையவே எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு சில விடயங்கள் நடந்தேறியிருக்கின்றன என்பதைத்தான் சொல்லலாம். ஈரான் மீதான அந்த அமெரிக்க இஸ்ரேலிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டிருப்பதாக அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி ஒப்புக்கொண்டிருப்பதைத்தான் செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் அந்த நாடுதான் மத்தியஸ்தம் வகித்திருக்கின்றது. இந்த நிலையில் இப்போதைய இணக்கப்பாடுகளை தொடர்ந்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில்தான் இந்த ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்கள் கையெழுத்திடப்படும் என்பது தொடர்பாகவும் கூட இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றமே ஒரு பெரும் நிம்மதியை பலருக்கு தந்தாலும் நிறைய சந்தேகங்களும் கூட அதில் இருக்கின்றன என்பதைத்தான் சொல்லலாம். ஹோமஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்றும் ஈரான் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகை முடிவுக்கு வரும் என்று சொல்லியும் கூட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருப்பதையும் கூட இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அறிவிப்புக்கு பிறகு உலக அளவில் எண்ணெய் விலைகள் சற்று சரிந்திருக்கின்றது. நீண்ட கால எரிசக்தி அதிர்ச்சியை தவிர்ப்பதற்கு இப்போது எல்லா வாய்ப்புகளும் இருப்பதாகவும் கூட ஒரு சில செய்தி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. இப்போது எட்டப்பட்டிருக்கின்ற இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தளவில் அதில் லெபனானில் இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த ராணுவ நடவடிக்கைகளுக்கான அந்த முற்றுப்புள்ளி வைப்பதும் கூட அடங்குகின்றது. இதை வந்து லெபனான் வரவேற்றிருக்கின்றது. இருந்தாலும் தனது படைகள் அந்த நாட்டில் கால வரையறை இல்லாமல் நிலைத்திருக்கும் என்பதை இஸ்ரேல் மீண்டும் கூறியிருக்கின்றது என்பதையும் கூட இங்கு செய்திகள் கூறுகின்றன. அதே நேரம் ஈரானில் இந்த ஒப்பந்தம் வந்து ஈரானுக்கு ஒரு வெற்றியாகவும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஒரு தோல்வியாகவும் சித்தரிக்கப்படுகின்றமை தொடர்பான செய்திகளும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிலையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஹோமஸ் நீரிணை வந்து விரைவிலே திறக்கப்படும் என்பது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றமை எண்ணெய் விலைகள் இன்னும் குறையலாம் என்பது தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பையும் கூட உயர்த்தியிருப்பதாகவும் இப்போதைய செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். 10:04 இருக்கின்றது. எஸ்எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:08 ஆகியிருக்கின்றது. ஒரு சாகச மனிதர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். ஒரு சாகசம் ஒன்றை செய்த போதுதான் ஒரு விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. யமன் அந்த நாட்டின் சிலந்தி மனிதன், அதாவது ஸ்பைடர்மேன் ஆஃப் யமன் என்று சொல்லி புனை பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சமூக ஊடக பிரபலம்தானாம் அவர். ஒரு சாகச மலையேற்றங்களை செய்து வந்துதான் அவர் சமூக ஊடகத்தில் மிக பிரபலமான ஒரு மனிதராக மாறியிருக்கின்றார். இன்னும் ஒரு ஆபத்தான முயற்சி ஒன்றை அவர் செய்து கொண்டிருந்த போதுதான் ஒரு எரிமலை குழியொன்றிலே விழுந்து அவர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அல் குவாஹா இபின் ஆன்டார் என்று சொல்லி அவரது பெயரையும் கூட வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமைதான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு எரிமலை குழி, அதற்குள் இறங்குவதற்காக அவர் அந்த சாகசத்தை செய்வதற்கு முற்பட்டிருக்கின்றார். அதே நேரம் செங்குத்தான பாறைகளில் அவர் எந்தவிதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் ஏறிய போதுதான் அவரது அந்த பிடி தளர்ந்து அவர் கீழே அந்த குழிக்குள் விழுந்திருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 30 வயதான அந்த இளைஞர் வந்து சமூக ஊடகங்களில் மிக அதிக அளவிலானவர்களால் பின்தொடரப்படுகின்ற ஒரு சோசியல் மீடியா ஸ்டாராகவும் கூட இருந்திருக்கின்றார். ஆன்லைன் வீடியோக்களை பொறுத்தளவில் துணிச்சலான சாகச கலைகளை நிகழ்த்துவதற்காகவும் அவர் நன்கு அறியப்பட்டிருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. யமனில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு வோல்கானிக் கிரேட்டர், ஹார்டா டேம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு எரிமலை பள்ளம், அது வந்து அங்கிருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நேச்சுரல் லேண்ட்மார்க்ஸில் ஒன்று என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு எரிமலை பள்ளத்திற்குள் செல்வதற்கான ஒரு முயற்சி தான் அவருக்கு இப்போது இந்த ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்தி அவர் உயிரிழக்க காரணமாக அமைந்திருந்தது என்பதையும் கூட சொல்லியிருந்தார்கள். ஒரு வீடியோ என்று சொல்லி வீடியோ வந்து அதிகம் இப்போது பலராலும் ஷேர் பண்ணப்பட்டிருக்கின்றதாம். அவர் கீழே விழுந்த தருணத்தை காட்டக்கூடிய அந்த வீடியோ தான் இப்போது இணையதளத்தில் அதிகம்

அவரது உடலும் கூட மீட்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு முயற்சியும் பெரும் ஆபத்தான ஒரு முயற்சியாகத்தான் அமைந்தது. இருந்தாலும் அதனை மீட்டிருக்கக்கூடிய அந்த மீட்பு பணியாளர்களுக்கான வாழ்த்துக்களும் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் இந்த ஆபரேஷனை பொறுத்தளவில் இதுவரைக்கும் செய்யப்பட்டிருக்கின்ற மிக கடினமான மற்றும் சிக்கலான மீட்பு பணிகளில் ஒன்று என்று சொல்லியும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு மிக மிக பிரம்மாண்டமான ஒரு எரிமலை பள்ளம், அதற்குள் இறங்கி உயிரிழந்தவரது உயிரை மீட்பது என்பது மிக மிக சிரமமான ஒரு மீட்பு பணியாக அமைந்திருந்தது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கிறார்கள். அந்த சாகச மனிதரது உடல் 120 மீட்டர் அகலமான அந்த ஒரு எரிமலை பள்ளத்தில் 30 மீட்டர் அடியாளத்திலே அது கண்டுபிடிக்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் கூட இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த இளைஞர் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த ஹாரா டேம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வல்கானிக் கிரேட்டர் வந்து யமனிலே இருக்கக்கூடிய டேல் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான ஒரு சுற்றுலா தலமாக இப்போது அண்மை ஆண்டுகளில் தானாம் மாறி இருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதன் அந்த அடித்தளத்தில், அந்த எரிமலையின் அடித்தளத்தில் ஒரு ஹாட் சல்ஃபர் லேக் ஒன்றும் கூட காணப்படுகின்றமை தொடர்பான தகவல்களும் பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். 10:12 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2,000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: ஹைஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீனப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
3: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307 6474780144.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
9: FM 102.7 East FM.ca.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509 6475344509. மார்னிங் சைலன்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business Business.ca.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை, ஈஸ்ட் FM 102.7.

கண்ணுக்கொரு வணக்கிலே திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்டிருக்கின்றோம். 10:33 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சுவிட்சர்லாந்தின் மக்கள் முக்கியமான ஒரு தீர்ப்பொன்றை கொடுத்திருக்கின்றார்கள். சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகையை 10 மில்லியனாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முன்மொழி ஒன்றைத்தான் அவர்கள் நிராகரித்து வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த நாட்டின் இப்போதைய அந்த பாப்புலேஷனின் 60% வாக்குகளை அளித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் வாக்களித்தவர்களில் 55% மக்கள் வந்து அந்த ஒரு முன்மொழிவுக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். 45% மக்கள் ஆதரவாகவும் கூட தங்களது வாக்குகளை கொடுத்திருப்பதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நீண்ட காலமாகவே குடியேற்ற எதிர்ப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரச்சாரத்தை செய்து வரக்கூடிய சுவிட்சர்லாந்தின் வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சிதான் இந்த மாதிரியான ஒரு முன்மொழிவை கொடுத்திருந்ததாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த ஒரு முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடனான சுவிட்சர்லாந்தின் தடையற்ற நடமாற்ற ஒப்பந்தத்தை ஆபத்துக்கு கொண்டு வரும் என்ற ஒரு அபாயத்தை கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் அரசாங்கத்திடமிருந்தும் சரி, அல்லது சுவிஸில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களிடமிருந்தும் சரி, அல்லது முக்கியமான ஏனைய அரசியல் கட்சிகளாலும் சரி, அதிகம் எதிர்க்கப்பட்டிருக்கின்ற ஒரு முன்மொழிவாகவும் கூட அது இருந்திருக்கிறது. எனவே இந்த நிலையில்தான் சர்ச்சைகளின் மத்தியில் மக்கள் வாக்கெடுப்புக்கு அந்த முன்மொழிவு கொண்டுவரப்பட்ட நிலையில் 55% பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். 45% அதற்கு ஆதரவாகவும் கூட வாக்குகளை கொடுத்திருப்பதாகவும் இப்போதே இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த கிடைத்திருக்கக்கூடிய அந்த முடிவை வந்து இப்போதே சுவிட்சர்லாந்து நீதித்துறை அமைச்சர் வரவேற்றிருக்கின்றார். நிலைத்தன்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையின் அடையாளம் இது என்று சொல்லித்தான் அவர் குறிப்பிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் சுவிட்சர்லாந்தின் இப்போதைய நிலைமை என்று சொல்லி பார்த்தால், அங்கு வந்து 2002 வரைக்கும் பெரியளவிலே அந்த பாப்புலேஷனில் குரோத் ஏற்படவில்லை என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ஆண்டுக்கு பிறகுதானா பெருவளர்ச்சி சமயம்

சமீபத்திய ஆண்டுகளில் அங்கு காணப்பட்டிருக்கின்றது மக்கள் தொகையின் அடிப்படையில் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். 2022 ஆண்டில் 7.3 மில்லியனாகத்தான் சுவிட்சர்லாந்தின் பாப்புலேஷன் இருந்திருக்கின்றது. ஆனால் அதற்கு பின்பு மிகாதிக அளவிலானவர்கள் சுவிஸில் குடியேறியதன் விளைவாக இப்போதைய சனத்தொகை என்றால் 9.1 மில்லியனாக அது உயர்ந்திருக்கின்றதாம். இப்போதைய அந்த சுவிட்சர்லாந்தின் சனத்தொகையின் 27% சுவிஸ் சிட்டிசன்ஸ் அல்ல என்று சொல்லியும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அதிக அளவிலானவர்கள் அங்கு குடியேறுவதை எதிர்த்துத்தான் இப்போது இந்த பீப்புள்ஸ் பாடி வந்து அதிகம் வாதிட்டு வருகின்றது. தொடர்ச்சியாகவே பல விடயங்களே அது சுட்டி காட்டி வருவதையும் கூட இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. வீட்டு வசதிகள் சீர்குலைந்திருக்கின்றன. அதே நேரம் சுற்றுச்சூழல் மீதான அழுத்தத்தையும் அது ஏற்படுத்தி இருக்கின்றது. டிரான்ஸ்போர்டேஷன் என்று சொல்லி பல்வேறுபட்ட துறைகளிலும் கூட பெரும் ஒரு அழுத்தத்தை இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் பெருகி வருகின்றமே உயர்த்தி வருவதாகவும் பீப்புள்ஸ் பாடி வந்து தொடர்ந்து பாதிட்டு வருகின்ற நிலையில்தான் அந்த சனத்தொகை கட்டுப்பாட்டை ஒரு 10 மில்லியனுக்குள் பேண வேண்டும் என்பது தொடர்பான ஒரு முன்மொழிவை அந்த வலதுசாரி கட்சி கொண்டு வந்திருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது சுவிட்சர்லாந்தின் பொது சேவைகளையும் அதன் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லித்தான் சுவிஸின் மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகின்றது. அதே நேரம் அது அங்கு தொடர்ச்சியாகவே இந்த புகலிடம் தேடக்கூடிய சிறுபான்மையினரையும் கூட அடிக்கடி இந்த சமூக பிரச்சனைகளோடு தொடர்பு படுத்தி குற்றம் சாட்டி வருவதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பீப்புள்ஸ் பாடி என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்ளலாம். அதே நேரம் இப்படி இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகின்ற போது அது அங்கு தேவைப்படக்கூடிய அந்த பணியாளர்களின் எண்ணிக்கையும் குறைக்கும் என்று சொல்லியும் ஒரு சிலர் நம்புவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். சுற்றுலாத்துறை சரி அல்லது மருத்துவமனைகள் அங்கிருக்கக்கூடிய முதியோர் இல்லங்கள் போன்ற இடங்களில் அதிகம் தேவைப்படக்கூடிய அந்த பணியாளர்களை இழக்க செய்யும் என்று சொல்லியும் பலர் கவலைப்படுகின்றார்களாம் அந்த மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்படுகின்ற போது. அதே நேரம் குறிப்பாக இந்த சுவிஸின் வணிகர்கள் என்று சொல்லி பார்த்தால் தங்களது ஒரே ஒரு சந்தையை இழக்க நேரிடும் என்பது தொடர்பான ஒரு கவலை வந்து அவர்களிடம் நீடிக்கின்றதாம். காரணம் என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் ஏனைய ஐரோப்பிய நாடுகள் தான் சுவிட்சர்லாந்தின் ஒரு சிங்கிள் மார்க்கெட்டாக இருக்கின்றதாம். சுவிட்சர்லாந்தில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அரைவாசிக்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து யூரோப்பியன் யூனியனில் அங்கம் வகிக்கக்கூடிய ஏனைய நாடுகளில்தான் விற்பனை செய்யப்படுகின்றது. ஆனால் சுவிட்சர்லாந்து வந்து மக்கள் நடமாட்ட கட்டுப்பாடுகளை கொண்டுவருமாக இருந்தால் இந்த ஐரோப்பிய சந்தைகளை இழக்க நேரிடும் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஐரோப்பாவிற்குள்ளே ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் த பீப்புள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. பெரிய அளவில் கட்டுப்பாடு இல்லாமல் விசா கூட இல்லாமல் பல நாடுகளுக்கும் அந்த ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் வந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த தடையற்ற நடமாட்டத்திற்கான அந்த ஒரு வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் சுவிட்சர்லாந்து வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோடு வணிகத்தையும் கூட பேண முடியும். எனவே அந்த கட்டுப்பாடு வந்து கொண்டு வரப்படுகின்ற போது அந்த வணிகம் செய்வதற்கான அந்த வாய்ப்பும் இழக்கப்படும் என்று சொல்லித்தான் வணிகர்கள் தங்களது கவலையையும் கூட வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த நிலையில் வித்தியாசமான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வந்த சூழ்நிலையில்தான் அந்த ஒரு முன்மொழிவுக்கு எதிராக சுவிட்சர்லாந்தின் மக்கள் வாக்களித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சுவிட்சர்லாந்தை பொறுத்தளவில் அது வந்து யூரோப்பியன் யூனியனில் அங்கம் வகிக்காத ஒரு ஐரோப்பிய நாடு என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த நிலையில் இப்போது மக்கள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது ஐரோப்பாவுடன் சுவிட்சர்லாந்து நெருக்கமாக இருக்கத்தான் விரும்புகின்றது என்று சொல்லித்தான் சுவிஸின் அரசாங்கமும் சுவிட்சர்லாந்தின் வணிக தலைவர்களும் தங்களது கருத்துக்களையும் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் யூரோப்பியன் கமிஷனின் பிரசிடென்ட் உர்சுலா வான் டெர் லெயன் அவரும் கூட இந்த முடிவு தொடர்பான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். சுவிஸ் மக்கள் தங்களது தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியமும் சுவிட்சர்லாந்தும் ஆழமான உறவுகளையும் வலுவான கூட்டாண்மையையும் பகிர்ந்து கொள்ளும் என்பது தொடர்பாகவும் அவர் தனது கருத்தை பகிர்ந்திருக்கின்றார். இருந்தாலும் கூட இப்போது சுவிட்சர்லாந்தின் நிலைமை என்று சொல்லி பார்த்தால் மிக அதிகமான வாடகை வீட்டு வாடகை வந்து அங்கு நிலவுகின்றதாம். அதே நேரம் ஒரு சில சிட்டிஸில் அளவுக்கு மீறிய சனத்தொகை வளர்ச்சி வந்து மிக நெரிசலான போக்குவரத்துகளுக்கும் கூட காரணத்தை உருவாக்கி இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த சுகாதார செலவுகள் அதுவும் கூட பெரும் சுமையாக மாறியிருக்கின்ற நிலையிலும் கூட மக்கள் இந்த சனத்தொகை கட்டுப்பாடு தொடர்பான

பல்வேறுபட்ட விடயங்களை இப்போது பேச தொடங்கியிருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை 10:41.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
2: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள். இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீண்ட்ரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Santas Family Dental Clinic, 1001 Santas Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idale. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67 Markham,
6: 416-461-6401.
7: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 647-852-3141.
5: Solutions, residential, commercial, kaana, first, second mortgages, refinance, renewal, equity line of credit nai. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
8: இப்பொழுதும் கேளுங்கள் இஸ்ட் எஃப்எம் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: புதியதோர் பரிமாணம் 5-star tours, கனடா USA-க்கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ். குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours, 416-474-1398, 416-821-6929.
2: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்க.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
2: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
4: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, Kingston and Galloway, Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures, 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: கனடா தினத்தை முன்னிட்டு சரவணா பவன் ஒரு அழகான முயற்சியுடன் வந்திருக்கிறது. நம்ம மூத்த குடிமக்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்காக இலவச தோசை விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். July 1st, புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை மட்டுமே ஸ்கார்ப்ரோவில் உள்ள உட்சைட் ஸ்கொயர் மால் பார்க்கிங் பகுதியில் சரவணா பவன் எதிரே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சுவையான தோசையுடன் இலவச தேநீர் மற்றும் காஃபியும் வழங்கப்படுகிறது. கனடிய மூத்த குடிமக்களுக்கான இந்த நிகழ்விற்கு அடையாள அட்டை அவசியம். இது ஒரு சலுகை மட்டுமல்ல, நமக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர்களுக்கு சொல்லும் ஒரு சிறிய நன்றி. இந்த கனடா தினத்தில் ஒற்றுமையும் அன்பையும் ஒன்றாக கொண்டாடுவோம். சரவணா பவன் சார்பாக அனைவருக்கும் இனிய கனடா தின நல்வாழ்த்துக்கள்.
10: என்ன யோசின,
11: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
10: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
12: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
13: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
14: காட்டுக்கரு பண்பலை, 102.7.

காலை 11:02 இஸ்எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திங்கட்கிழமை காலை வேளை இஸ்எஃப்எம் தொடர்புகளுக்கு 416824 1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்க முடியும். இஸ்எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்எஃப்எம் தமிழ், யூடியூபில் இஸ்எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை என்று போலத்தான் நாளைக்கும் இருக்கும், மாற்றம் இல்லாமல் தான் விலை நீடிக்கின்றது என்பது தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. அதிக வெப்பநிலை உயர்வில்லாத சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு பகல் பொழுதைத்தான் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இப்போது 14 மட்டுமே வெப்பநிலை உயர்வாக இருக்கின்றது. 13 டிகிரி செல்சியஸை தான் நாங்கள் உடனடியாகவும் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். 19 வரைதான் இன்று வெப்பநிலை உயர்கின்றது. 20 கூட தாண்டு போவதில்லை. 19 நாங்கள் கூடிய உடனடியாகவும் உணர இருக்கின்றோம். இரவில் 13-12 இரவின் உடனடியாகவும் இருக்கும். சூரிய வெளிச்சம் மிக்க பகல் பொழுதையும் தொடர்ந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். 9 தான் சூரிய அஸ்தமனம் என்ற எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த வாரத்தில் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களும் கூட அதிக வெப்பத்தை எங்களுக்கு தரப்போவதில்லை. இடையிடையே மழையும் இருக்கும், சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் சந்திக்கலாம். 20 அண்மித்ததாகத்தான் உடல்நிலை வெப்பநிலை இருக்கப் போகின்ற நிலைமைதான் இந்த வாரத்தில் தொடர்ந்து நீடிக்கின்றது. வார இறுதி வரைக்குமே அந்த நிலைமைகள் தொடரும். செவ்வாய்க்கிழமை 21 நாளைக்கு 22 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சமும் இருக்கும், இடையில் வந்து போகக்கூடிய தண்டஸ்டோமையும் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். புதன்கிழமை 19-20 உணரலாம், சூரிய வெளிச்சம் இருக்கும், இடையில் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. புதனிரவு வியாழன் காலை சற்று அதிகமான மழைப்பொழிவு இருக்கலாம் என்பது சொல்லப்படுகின்றது. புதனிரவு பொழுதில் ஒரு 10 மில்லிமீட்டர், வியாழன் காலையில் 5 மில்லிமீட்டர் என்று சொல்லித்தான் இப்போது கூறப்படுகின்றது. அதற்கு பிறகு வியாழக்கிழமை மதிய மாலை பொழுதில் சூரிய வெளிச்சம் அதிகம் இருக்கும். 21 வரை வெப்பநிலை உயர்ந்து 23 நாங்கள் உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை சூரிய வெளிச்சத்துடன் இருக்கும், 21 வெப்பநிலை, 22 உணரப்படும். வருகின்ற வீக்கெண்டும் கூட 20 அண்மித்ததாகத்தான் வெப்பநிலை உணர்நிலையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். சூரிய வெளிச்சம் மிக்க 2 நாட்களாகவும் அடுத்த வார இறுதியும் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். ஈரான் அமெரிக்கா இடையே ஒரு டீல் ஒன்று எட்டப்பட்டதை தொடர்ந்து ஆயில் பிரைசஸ் வந்து சற்று வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆயில் பிரைசஸ் வீழ்ச்சி அடைந்து இந்த ஷேர்ஸ் வந்து உயர்ந்திருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பங்குகள் உயர்ந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டிருக்கின்ற நிலையில் ஹோமுஸ் நீரிணை வந்து மீண்டும் கப்பல் போக்குவரத்திற்கு திறக்கப்படும் என்று சொல்லியும் அமெரிக்க அதிபர் அறிவித்ததை தொடர்ந்துதான் இப்போது பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து 5% விலை சரிவை சந்தித்திருக்கின்றது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. 82.84 டாலர்ஸுக்கு ஒரு பேரல் இப்போது விற்கப்படுகின்றது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து உயர்ந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் இப்போது நடுவராக தொடர்ந்து பணியாற்றுகின்றது. எனவே இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு வந்து June 19 வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் நடக்கும் என்பதையும் கூட பாகிஸ்தான் அறிவித்திருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். ஈரானின் டெபியூட்டி ஃபாரின் மினிஸ்டர் காசம் காரிபாபாடி அவர் ஒரு ஃபோன் கால் ஒன்றின் ஊடாக இந்த டீல் எட்டப்பட்டதை உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் லெட் ஆயில் ஃப்ளோ என்று சொல்லி தனது சோசியல் மீடியா போஸ்ட் ஒன்றையும் கூட வெளியிட்டிருந்தார் என்பது தொடர்பாகவும் இங்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இப்போது இந்த ஆயில் பிரைஸ் சரிந்து அதே நேரம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து உயர்ந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் இன்னும் ஒரு சில விடயங்கள் இங்கு ஆராயப்படுகின்றன. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமுஸ் வந்து போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டாலும் கூட போருக்கு முந்தைய நிலைக்கு இந்த எண்ணெய் விலைகளும் சரி அல்லது ஏனைய கேஸ் பிரைஸ் போன்றவையும் சரி திரும்புவதற்கு உடனடி வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லித்தான் பல எக்ஸ்பர்ட்ஸ் தங்களது கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனர்ஜி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இப்போதைய நிலைமையும் தொடர்ந்து ஆராய்ந்து வருகின்றார்கள் என்பதை கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹோமோஸ் அந்த ஓட்டவே என்று சொல்லி பார்த்தால் அதில் ஏற்கனவே ஈரான் பல கண்ணிவடிகளையும் கூட புதைத்திருக்கின்றதாம். எனவே அவற்றை முற்றிலுமாக அகற்றி ஒரு சீரான கப்பல் போக்குவரத்துகள் ஏற்படுத்தப்படுவதற்கு ஒரு சில வாரங்களிலிருந்து ஒரு 6 காலம் வரைக்கும் கூட எடுக்கலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் ஏற்கனவே இந்த போர் ஆரம்பித்த நாட்களில் இருந்து பல்வேறுபட்ட டேங்கர்ஸ் வந்து அந்த பகுதியின் ஊடாக கடந்து செல்ல முடியாமல் அவற்றின் பயணம் தடைப்பட்ட நிலையில் அவை சிக்கொண்டிருக்கின்றன. எனவே முதலில் அந்த ஆயில் டேங்கர்ஸும் சரி அல்லது ஏனைய கப்பல்களும் சரி அங்கிருந்து விடுவி
தெரிவிக்கப்படுதல் அவசியம். அதன் பின்புதான் சற்று இயல்பான நிலையில் ஏனைய கப்பல்கள் வந்து அந்த பகுதியின் ஊடாக பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கும் கூட அந்த இயல்பான பயணங்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கும் ஒரு சில வாரங்கள் எடுக்கலாம் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் உடனடியாக நாங்கள் இந்த எரிபொருள் விலையில் அதிக மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் இந்த ஒப்பந்தம் நீடிக்கின்ற போது தொடர்ச்சியாக அது சாத்தியமாகலாம் என்பது தொடர்பான நம்பிக்கைகள் தான் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் இந்த ஹோமுஸ் நீரிணை தொடர்பாக அதிகம் பேசப்படுகின்றது. ஈரானுக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் ஓமானுக்கும் இடைப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கடல்வழி பாதையை கொண்டிருக்கின்ற ஒரு நீர்ப்பகுதி தான் இந்த ஹோமுஸ் நீரிணை என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அதன் ஒரு இறுக்கமான பகுதி என்று சொல்லி பார்த்தால் 33 கிலோமீட்டர் நீளக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. இது இந்த பகுதியின் ஊடாகத்தான் கல்ஃப் ஆஃப் ஓமான் இந்த வளைகுடா பகுதியோடு இணைக்கப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் தான் இது வந்து ஒரு வைட்டல் குளோபல் ஷிப்பிங் ரூட்டாக உருவாகியிருக்கின்றது என்பதையும் சொல்லலாம். உலக அளவிலேயே நடைபெறக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ் சப்ளை என்று சொல்லி பார்த்தால் அதில் 20% இந்த ஹோமுஸ் நீரிணையின் ஊடாகத்தான் நிகழ்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஈரானில் இருந்து வரக்கூடிய ஆயில் மட்டுமல்லாமல் ஏனைய கல்ஃப் ஸ்டேட்ஸாக இருக்கக்கூடிய ஈராக், குவைட், கட்டார், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய அந்த ஆயில் அண்ட் கேஸும் இந்த பகுதியின் ஊடாக ஏனைய இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. 2025 தகவல்களை பார்த்தால் ஒரு நாளில் இந்த வாட்டர்வேயின் ஊடாக ஒரு 20 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் வந்து கடந்து சென்றிருக்கின்றது என்பதை US எனர்ஜி இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் ஒரு வருடத்தில் நடைபெறக்கூடிய எரிசக்தி வர்த்தகம் என்று சொன்னால் ஒரு $600 பில்லியன் பெரு மதியிலான ஒரு வர்த்தகமாக அது அந்த ஹோமுஸ் நீரிணையின் ஊடாக நடைபெறுகின்றதா. அதே நேரம் இந்த பகுதியின் ஊடாக கடந்து வரக்கூடிய 82% அந்த க்ரூட் ஆயில் மற்றும் ஏனைய ஃபொசல் ஃபியூவல் சம்பந்தமான அந்த பொருட்கள் வந்து பெரும்பாலும் ஏசியன் கண்ட்ரிஸுக்கு தான் கொண்டு செல்லப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் சைனா ஈரான் ஏற்றுமதிகளை 90% பெற்றுக்கொள்ளுகின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே அது திறக்கப்பட்டாலும் கூட உடனடியாக அந்த சீரான கப்பல் போக்குவரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் காலப்போக்கில் அது மீண்டும் சாத்தியமாகும் என்பது தொடர்பான நம்பிக்கைகள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. 11:10 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும்.

0: சிட்டி மார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
1: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
2: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
1: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 4162913232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599.
9: விவாஹா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ.
10: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
9: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
10: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ.
9: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
10: அழகோ அழகு. 6477873784.
11: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
12: FM 102.7 East FM.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:25 இருக்கின்றது. ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 கடந்த வார இறுதியோடு ஆரம்பமாக இருந்தது. கனடாவில் கடந்த வெள்ளிக்கிழமை ஓப்பனிங் செரிமனியை தொடர்ந்து அந்த முதலாவது கேமும் கூட நடைபெற்றிருந்தது. முதல் வார இறுதியை நாங்கள் இப்போது கடந்து வந்திருக்கின்றோம். இந்த முறை வந்து பல விடயங்கள் முக்கியமானவையாக இருக்கின்றன. இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்தளவில் 3 நாடுகள் முதல் தடவையாக இணைந்து நடத்தக்கூடிய ஒரு வேர்ல்ட் கப்பாகவும் கூட அது நடைபெறுகின்றது. அதே நேரம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 32-48 இதில் பங்கேற்கக்கூடிய அணிகளின் எண்ணிக்கையும் உயர்த்தப்பட்டிருக்கின்றமையும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. சரி, இப்படி தொடர்ச்சியாக இந்த கேம்ஸ் வந்து நடைபெறுகின்ற நிலையில் இன்றைக்கும் கூட முக்கியமான ஒரு சில கேம்ஸ் வந்து நடைபெற போகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. குரூப் எச்சில் ஸ்பெயின் வெர்சஸ் காபோவர்டி, அது ஒரு 12 மணி அளவில் நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு குரூப் ஜியில் பெல்ஜியம் ஈஜிப்டை எதிர்த்து விளையாடுகின்றது. ஒரு 3 மணிக்கு நடக்கக்கூடிய கேம். குரூப் எச்சில் வந்து சவுதி அரேபியா உருகுவே எதிர்த்து விளையாடப் போகின்றது. குரூப் ஜியில் ஈரான் நியூசிலாந்துக்கு இடையில் நடைபெறக்கூடிய அந்த போட்டிகளும் கூட இன்று திட்டமிடப்பட்டிருக்கின்றன என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரம் இன்னொரு முக்கியமான தகவல், ஒவ்வொரு அந்த கேமை நடத்துவதற்கும் ஒரு 88 மில்லியன் டாலர்ஸ் செலவாகின்றது என்பது தொடர்பாக ஒரு ஆச்சரியமான தகவலும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஒட்டுமொத்தமாக இந்த வேர்ல்ட் கப்பை நடத்துவதற்கு 1.1 பில்லியன் டாலர்ஸ் செலவாகக்கூடியதாகவும் கூட திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு முக்கியமான ஒரு விவாதம் ஒன்று தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வேர்ல்ட் கப் இப்போது இந்த முறை நார்த் அமெரிக்காவை நோக்கி வந்திருக்கின்றது. இது ஃபுட்பால் என்று சொல்லி என்னை இடங்களில் அழைக்கப்பட்டாலும் நார்த் அமெரிக்கர்கள் சக்கர் என்று சொல்லித்தான் அதனை அழைக்கின்ற நிலையில் ஒரு முக்கியமான விவாதம் ஒன்று இப்போது நடத்தப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு ஒரு சில தகவல்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். பல ரசிகர்களுக்கு பிடித்த பெயர் வந்து ஃபுட்பாலாக இருக்கின்றது. உலகம் முழுவதிலும் வெவ்வேறு இடங்கள், ஐரோப்பா போன்ற இடங்களில் எல்லாம் அதனை ஃபுட்பால் என்று சொல்லித்தான் அழைக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்கர்கள் வந்து சக்கர் என்று சொல்லி அதனை அழைக்கின்றார்கள். எனவே ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மீது அவர்கள் பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தவறு என்பது மாதிரியான கருத்துக்களையும் கூட திணித்து வருகின்ற நிலையில்தான் ஏன் இந்த சக்கர் என்ற ஒரு பதம் உருவானது, அது சரியானதா இல்லையா, எப்படி அந்த வரலாறு வந்து மாறியிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் ஒரு சில முக்கியமான ஆச்சரியமான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த சக்கர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சொல்லின் தோற்றம் குறித்து ஒரு ஆய்வொன்று செய்யப்பட்டிருக்கின்றதாம். யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன், அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபெசர் ஆஃப் ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான ஆய்வொன்றை அவர் செய்திருக்கின்றார். எனவே அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த சொல்லின் தோற்றம் குறித்து அவர் ஆய்வு செய்த போது சக்கர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பதம் வந்து முதன் முதலில் இங்கிலாந்தில் தான் பயன்படுத்தப்பட்டது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். 1880 ஆக்ஸ்போர்டில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதுக்கான சான்றுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. 19 பொறுத்தளவில் பிரிட்டனில் வந்து வெவ்வேறு வகையான ஃபுட்பால் விளையாடப்பட்டது. அதில் முக்கியமான 2 ஃபுட்பால்ஸ் வந்து அதிகம் பேர் விரும்பி இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டாகவும் இருந்திருக்கின்றது. அதில் ஒன்று தான் ரக்பி ஃபுட்பால் என்பது, அடுத்தது அசோசியேஷன் ஃபுட்பால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 2வது வகை. இப்போது இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் பெரும்பாலும் விளையாடப்படக்கூடிய அந்த கேம் வந்து இந்த 2வது வகையான அசோசியேஷன் ஃபுட்பாலை ஒத்ததாகவே காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் இங்கு கூறியிருக்கின்றார்கள். அந்த காலத்தில், இந்த காலத்திலும் இப்படித்தான், ஆனால் அந்த காலத்திலேயே அதில் குறிப்பாக இந்த மாணவர்களிடையே ஒரு ஹேபிட் ஒன்று இருந்திருக்கின்றதாம். அவர்கள் பயன்படுத்தப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை தாங்கள் பேசக்கூடிய வகையில் ஒரு ஸ்லாங்காக அதனை மாற்றக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கின்றது. அதில் குறிப்பாக என்ன செய்வார்கள் என்று சொன்னாலாம், அந்த வார்த்தைகளை அதிகளவில் சுருக்கி அதற்கு முடிவிலே ஒரு ER என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு தொனியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த ஒரு பதத்தை சேர்த்துக் கொள்வது. இந்த நிலையில்தான் ரக்பி ஃபுட்பால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஃபுட்பாலின் ஒரு வகை வந்து ரக்கர் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கின்றது அந்த காலத்தில். அதே நேரம் அசோசியேஷன் ஃபுட்பாலை அவர்கள் சுருக்கி இருக்கக்கூடிய அந்த விதம்தான் இந்த சக்கர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை உருவாக்குவதற்கு காரணமாகவும் கூட அமைந்தது. அசோசியேஷன் ஃபுட்பாலை அவர்கள் சுருக்குவதற்கு இன்னும் ஒரு முறையை கையாண்டிருந்தார்களாம். சாதாரணமாக மாணவர்கள் அந்த காலத்தில் ஒரு ஸ்லாங்காக அதனை பேசுவதற்கு அந்த ஒரு முறை கையாளப்பட்டிருந்தது. அது எப்படி என்று சொல்லி பார்த்தால், இந்த அசோசியேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ASSOCIATIO அதுதான் அந்த ஸ்பெல்லிங். எனவே அதில் இருக்கக்கூடிய SOC
அந்த மூன்று லெட்டர்ஸை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்களாம். எனவே அந்த எஸ்ஓசியோடு சேர்த்து கடைசியாக வழக்கமாக எல்லா வார்த்தைகளும் அவர்கள் எல்லா வார்த்தைகளுக்கும் அவர்கள் சேர்க்கக்கூடிய அந்த நிறைவு பகுதி ER என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியையும் சேர்த்து SOCCER என்று சொல்லி ஆரம்பத்தில் அது இருந்திருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் இன்னும் ஒரு சியும் சேர்க்கப்பட்டு சொக்கர் என்ற ஒரு வார்த்தை அவர்களால் சாதாரணமாக உருவாக்கப்பட்டது என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் ஒரு சுவாரஸ்யமான தகவலாக பகிரப்பட்டிருக்கின்றது. 19 நூற்றாண்டின் இறுதி பகுதியில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக பல்வேறுபட்ட ஆதாரங்கள் இருக்கின்றது என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பல முக்கியமான செய்தித்தாள்களிலும் கூட இந்த ஆக்ஸ்போர்ட் ஸ்லாங் தொடர்பாக பல்வேறுபட்ட ஆய்வு கட்டுரைகளும் கூட வெளிவந்திருப்பதையும் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். சொக்கர் மற்றும் ரக்கர் ஆகியவற்றை இந்த அசோசியேஷன் மற்றும் ரக்பி ஃபுட்பாலின் சுருக்க வடிவங்களாக அந்த காலத்து பத்திரிகைகளும் கூட விவரித்திருக்கின்றதையும் கூட இங்கு ஆதாரமாக காட்டியிருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் பிறகு 20 நூற்றாண்டின் தொடக்க காலம் என்று சொல்லி பார்த்தால் இந்த வார்த்தைகள் வந்து கிரேட் பிரிட்டன் முழுவதுமே வழக்கமான பயன்பாட்டில் இருந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இங்கிலாந்தில் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த விளையாட்டு தொடர்பான ஒரு சில புத்தகங்களில் இந்த ஃபுட்பால்ஸை இந்த இரண்டு வகையான ஃபுட்பால்ஸையும் கூட எப்படி விளையாடுவது என்று எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு சில புத்தகங்களில் சில சமயங்களிலே இந்த ஃபுட்பால் என்பதற்கு பதிலாக சொக்கர் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த காலத்தில் என்பது தொடர்பான வரலாற்று தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. அதுக்கு பிறகுதான் இந்த 20 நூற்றாண்டில் இந்த ஃபுட்பால் என்ற சொல்லுக்கு ஏற்கனவே பல்வேறுபட்ட பொருட்கள் இருந்ததன் காரணமாக சொக்கர் என்ற ஒரு பெயர் வந்து நார்த் அமெரிக்கர்களை அதிகம் ஈர்த்து கொண்டது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தால் கனடாவை பொறுத்தளவில் கனேடியன் ஃபுட்பால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விளையாட்டு விளையாடப்படுகின்றது. அந்த விளையாட்டை பொறுத்தளவில் ஹெல்மெட் எல்லாம் அணிந்துதான் அந்த விளையாட்டு வீரர்கள் விளையாடுவார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொரு தனித்துவமான இடங்களுக்கும் ஏற்ற தனித்துவமான விளையாட்டுகள் ஃபுட்பால் தொடர்பாக இருக்கின்றதா. அமெரிக்காவில் அமெரிக்கன் ஃபுட்பால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வித்தியாசமான விளையாட்டும் கூட விளையாடப்படுகின்றது. அதே மாதிரி அயர்லாந்து போன்ற இடங்களில் எல்லாம் இந்த கேலிக் ஃபுட்பால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விளையாட்டும் விளையாடப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த ஃபுட்பால்ஸ் தனித்துவமாக ஒவ்வொரு இடத்திற்கும் இருந்ததன் காரணமாக சொக்கர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேர் வந்து பரவலாக இப்போது விளையாடப்படுகின்ற இந்த விளையாட்டை குறிப்பதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதுதான் அங்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவலாகவும் கூட பகிரப்பட்டிருக்கின்றது. எனவே மற்றைய அந்த ஃபுட்பால்ஸில் இருந்து இப்போது விளையாடப்படக்கூடிய அந்த தனித்துவமான அந்த ஃபுட்பாலை வேறுபடுத்தி காட்டுவதற்கு சொக்கர் என்ற ஒரு வார்த்தை வந்து பயனுள்ள ஒரு வழியாகவும் கூட மாறிப்போனது. எனவே நார்த் அமெரிக்காவில் அன்றாட பேச்சில் இந்த சொக்கர் இடம்பெறக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பையும் அது கொண்டு வந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா போன்ற இடங்களிலும் கூட அதே வார்த்தை தான் அதிகம் பேர் பேசக்கூடிய வார்த்தையாக மாறியிருந்தது. ஆஸ்திரேலியாவின் மென்ஸ் நேஷனல் டீமுக்கு சொக்கரூஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிக்நேமும் கூட இருந்திருக்கின்றது. அவங்க கெங்காரூஸ் வந்து மிக தனித்துவமான ஒரு விலங்கு. எனவே அதனையும் இணைத்து தான் இந்த சொக்கரூஸ் என்று சொல்லி அவர்கள் அந்த வார்த்தையை ஒரு புனை பெயராக மாற்றிக்கொண்டார்கள் என்று சொல்லியும் அந்த சுவாரஸ்யமான வரலாறு பயன்படுத்தப்பட்டது. ஆனாலும் ஏன் அது ஐரோப்பாவில் அந்த வார்த்தை நிலை பெறவில்லை என்று சொல்லி பார்த்தால் காலப்போக்கிலே அங்கு இந்த ரக்பி ஃபுட்பால் வந்து பிறகு ரக்பி கேமாக மாற்றம் பெற்றது. அதே நேரம் அசோசியேஷன் ஃபுட்பால் வந்து தனித்துவமான இப்போதைய இந்த ஃபுட்பாலாக மாற்றம் பெற்றதில் அவர்கள் அதிக குழப்பங்களை சந்திக்காமல் இந்த ஃபுட்பாலுக்கும் ரக்பிக்கும் இடையிலான வேறுபாட்டை அவர்கள் தங்களது பயன்பாட்டிலே கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் அமெரிக்கர்கள் வந்து இந்த சொக்கர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு வார்த்தையை பொருத்தமான ஒரு வார்த்தையாக குழப்பம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இப்போது வரைக்கும் கூட இந்த வார்த்தைகள் தொடர்பான விவாதங்கள் நீடிக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஆய்வினை செய்திருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்லுகின்றார்ன்னு சொன்னால் சொக்கருக்கும் ஃபுட்பாலுக்கும் இடையிலான இந்த விவாதம் என்பது ஒரு வரலாற்றை பற்றியதை விட கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தை பற்றியதாகவே பெரும்பாலும் காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இட் இஸ் மோர் அபவுட் கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டி என்பதைத்தான் அவர் குறிப்பிட்டிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். என்னதான் விவாதங்கள் இருந்தாலும் இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் வந்து உலக அளவிலே பலரை கவர்ந்திருக்கின்ற பலர் பார்க்க விரும்புகின்ற ஒரு விளையாட்டாகத்தான் நீடிக்கின்றது என்பது தொடர்பாகவும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். 11:34 ஈஸ்ட் எஃப்எம் மோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
2: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-9659.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
5: ஸ்கார்ப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
1: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 டேஸ் அவி, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக் இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
1: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்கார்ப்ரோ. 416-649-6388.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

11:49 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவின் டெல்லியில் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வெப்ப அலை தொடர்பான ஒரு சில தகவல்களையும் பார்த்துக்கொண்டு நேற்று இன்று நாளை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். இந்தியன் கேபிட்டல் டெல்லியில்தான் பல வாரங்களாகவே தொடர்ச்சியாக ஒரு சிவிய ஹீட் வேவ் ஒன்று அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பெரும்பாலான நாட்களில் 40 டிகிரி செல்சியஸை தாண்டிய வெப்பநிலை தான் அங்கு பதிவு செய்யப்படுகின்றது என்று சொன்னாலும், இன்னும் ஒரு பாதிப்பு தொடர்பான விவரங்கள் தான் இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. கடந்த வாரத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்தியன் மீடியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதன் பதிவுகளின் அடிப்படையிலே பார்த்தால், டெல்லியில் வந்து 43.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஒரு நாளில் உச்ச வெப்பநிலையாக பதிவு செய்யப்பட்டிருந்ததாம். ஆனால் அந்த உச்ச வெப்பநிலை நிலவியிருக்கின்ற அந்த அதே நேரத்தில் சாதாரணமாக அந்த நகர வீதிகளில் தேர்மல் கேமராவை வைத்து பார்த்தபோது அங்கிருக்கக்கூடிய அந்த மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 64 டிகிரி செல்சியஸை தாண்டி இருந்தது என்று சொல்லித்தான் கிரீன் பீஸ் இந்தியா அமைப்பையை சேர்ந்தவர்கள் இப்போது அந்த ஒரு அதிர்ச்சிமிக்க தகவலையும் கூட வெளிப்படுத்தியிருந்தார்கள். நிழல்களோ அல்லது ஏனைய கட்டட மறைப்புகளோ இல்லாத மக்கள் அதிகம் நடமாடக்கூடிய அந்த நகர்ப்புற வீதிகளில் அந்த மேற்பரப்பு வெப்பநிலை என்பது தொடர்ச்சியான அந்த வெப்ப அலைகளின் மூலமாக பெருமளவிலே உயர்த்தப்படுகின்றது. பதிவு செய்யப்படுகின்ற அந்த சாதாரண வெப்பநிலையிலும் பார்க்க பல மடங்கு உயர்வான வெப்பத்தை தான் அங்கு பணிபுரியக்கூடிய மக்களோ அல்லது அங்கு பொருட்களை வாங்குவதற்கு செல்லக்கூடிய வாடிக்கையாளர்களோ அல்லது அந்த வீதிகளின் ஊடாக பயணிக்கக்கூடியவர்களோ எதிர்கொள்ளக்கூடிய அந்த நிலைமை வந்து பெரும் ஆபத்தானதாக அமைகின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். சாதாரணமாக நிழல் இருக்கக்கூடிய பகுதிகளில் அளவிடப்படக்கூடிய அந்த வெப்பநிலைக்கும் எந்த விதமான நிழலும் இல்லாமல் அதிக வெப்பம் இருக்கக்கூடிய தரைகள் இருக்கின்ற அந்த பகுதிகளில் அளவிடப்படக்கூடிய வெப்பநிலைக்கும் இடையிலான வேறுபாடு என்பது மிகப்பெரியதாக காணப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான இந்த தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே 43.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாக இருக்கக்கூடிய ஒரு நாளில் சாதாரணமாக மக்கள் நடமாடும் அந்த வீதியில் இருக்கக்கூடிய மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 64 டிகிரி செல்சியஸை தாண்டி இருந்ததாம். எனவே அந்த வெப்பத்தை வந்து மனித உடல் உறிஞ்சிக் கொள்ளுகின்ற போது அது அந்த உடலாபத்தை உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளையும் கூட எங்களுக்கு கொண்டு வருகின்றது என்பது தொடர்பான பல தகவல்களும் கூட அங்கு வெளியிடப்பட்டிருப்பதையும் கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். 11:51 இருக்கின்றது. அதிக வெப்பம் உயராத ஒரு நாளாக தான் இன்றைய நாளை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கப் போகின்றோம். இப்போது 15:14 நிரப்படுகின்றது. கொஞ்சம் முயல் கூட்டங்களையும் வானத்தில் அதிகம் காண்கின்றோம். ஆனால் சூரிய வெளிச்சத்துக்கான வாய்ப்புகள் இன்று தொடர்கின்றது. வெளிச்சமான பகல் பொழுதாகத்தான் இருக்கும். 19 வரை வெப்பநிலை உயர்வை எதிர்பார்க்கலாம். 19 தான் கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இரவில் 13 வெப்பநிலை இருக்கும். 12 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். இரவு 9 மணிக்கு தான் இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளலாம். அதே நேரம் எரிபொருள் விலை இன்று போலத்தான் நாளைக்கும் இருக்கும், மாற்றமில்லாமல் என்பதையும் சொல்லிக்கொண்டு, இதுவரை நேரமும் திங்கட்கிழமை காலை வேளை நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி. வடக்கு நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Community Legal Services, 289-242-5450.
0: கனடா நயினாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நயினாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோடு, மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல், June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
3: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
4: Astro Productions மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5

ஸ்ரீ டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.7.

0: செய்தது. புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் FM 102.7. இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் FM இன் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேர்களின் வரைக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் FM காற்றலையூடாக உங்கள் அனைவருடன் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நேரம் சரியாக 12 மணி. இன்று ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2026 ஆண்டின் திங்கட்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் ஈஸ்ட் FM-இல் வாட்ஸ்அப் டொரண்டோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 3 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 ஊடாக அல்லது உலகத்தின் இந்த இடத்தில் இருந்தீங்கன்னு சொன்னாலும் ஈஸ்ட் FM.ca இருக்கின்றது, அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே போன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை ஈஸ்ட் FM தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் FM 102.7 நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் FM தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. சரி, அப்படியே வந்து நாங்கள் வெளியே காலநிலையை பார்க்கலாம். வானிலை என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் வெப்பத்தில் இருந்து ஒரு மிதமான காலநிலை சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் குளிரும் இருக்கிற மாதிரி தான் இறக்கி இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி, வெப்பத்தை விட பரவாயில்ல. 15 இருக்கின்றது வெப்பநிலை. அதே போன்று இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 20°C இருக்க போகிறது. வெளிச்சமும் இருக்கின்ற பொழுதாகவும் இன்றைய நாள் திங்கட்கிழமை இருக்க போகிறது. நாளைக்கு 21 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்தவித மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. 12 மணி 1 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

12:06 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் சிட்டி என்ன சொல்கின்றது அப்படி என்ன சொல்லி பார்க்கலாம். இப்போது ஃபீஃபா வேர்ல்ட் கப் கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து டொரண்டோவிலே ஆரம்பித்திருக்கிறது. ஒன்றுக்கு ஒன்று என்ற ரீதியிலே வந்து வெற்றி, அதாவது சமமாக இருக்கின்றது, ட்ரோ ஆக இருக்கின்றது மேட்ச் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்திலே கடந்த ஃபீஃபாவோட ஒப்பிட்டு பார்க்கையில், கட்டாரில் நடைபெற்ற ஃபீஃபாவோட ஒப்பிட்டு பார்க்கையில் இது வந்து ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. என்னென்னு சொன்னால், முதல் மேட்சிலேயே வந்து ஒரு கோல் போடப்பட்டிருக்கிறது கனடா அணி சார்பாக. ஆனால் கடந்த ஃபீஃபாவில் பார்க்கும்போது எந்த கோலையும் இவர்கள் பெறவில்லை என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே இந்த தடவை அவர்கள் முதல் மேட்சிலேயே வந்து ஒரு கோல் பெற்றிருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு வரலாற்று ரீதியான ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுவதை இங்கே மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள முடியும். ஏராளமான செய்திகள் இன்றைய நாளும் இருக்கின்றன. குறிப்பாக வந்து இந்த மருந்துகளையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எதோடு நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம், வெறும் தண்ணியோடு எடுக்கிறோமா அல்லது வேறு ஏதாவது பானங்களோடு சேர்த்து எடுக்கிறோமா, அப்படியாவது பிள்ளை உள்ள தள்ளிட்டா சரி அப்படி என்று சொல்லி நினைக்கிறோமா, அல்லது வந்து அதனோடு கூட போகின்ற அந்த திரவம் அது வந்து இதில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் இப்போது ஒரு புதிய ஆய்வு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மணிந்திரங்கள் இஸ்ரெஃபமோடு. இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் காரணமாக போக்குவரத்தில் வந்து மாற்றங்கள் இருக்கும், ஆகவே அதையும் நீங்கள் டவுன் டவுன் பகுதியில் குறிப்பாக செல்கின்றீர்கள் சொன்னால் அதையும் சரிபார்த்துவிட்டு நீங்கள் செல்வது நல்லது. அதனுடைய அந்த அப்டேட்டை பார்த்துவிட்டு குறிப்பாக டிடிசியினுடைய பொது போக்குவரத்துகள் எடுப்பவர்கள் மேலதிக சேவைகளும் சேர்க்கப்பட்டிருக்கும். அதே போன்று மாற்றங்களுக்குள்ளாகி இருக்கும், வீதி முடக்கங்கள் இருக்கும், ஆகவே அவற்றையும் நீங்கள் மேக் ஷோர் பண்ணிவிட்டு உங்கள் பயணங்களை மேற்கொள்வது சிறந்ததாக இருக்கும். 12:08 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Fantast Family Dental Clinic, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710
5: Vidyasagar live in concert. I Clean Canada.

0: வழங்கும் அப்படிப்போடு இசையமைப்பாளர் வித்யா சாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200-456-1256-1206-1256-1200.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படும். 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள். ஜூன் 25, 26, 27, 28 நான்கு நாட்கள் அமெரிக்க சுற்றுலா. 27 தேதி வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள், குரோவ் சிட்டி ஷாப்பிங். ஜூலை 9, 10, 11, 12 மற்றும் ஜூலை 23, 24, 25, 26 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. ஜூலை 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. ஆகஸ்ட் 5 to 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 4164563514 416-456-3514.
4: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.

12:23 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம் கனடா டே. அது பெண்டு சொன்னால் ஒரு 2 வாரம் இருக்கு. பாடசாலை விடுமுறையெல்லாம் இன்னும் ஒரு சில நாட்கள் இந்த வாரமும் அடுத்த வாரத்தில் ஒரு பாதி அல்லது சில பாடசாலைகளுக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கலாம். இப்படி ஒரு மிஞ்சி போனால் 2 வாரம் தான் இருக்கு பாடசாலை விடுமுறைக்கு. சவ ஹாலிடேக்கு பின்னர் குட்டீஸ் எல்லாம் அதுக்கு ரெடியாக தயாராக இருப்பாங்க. சரி, இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா டேயும் வருகிறது அப்படியே. அதாவது ஜூலை 1st என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு வந்து நீங்கள் யாராவது ஃபயர் ஒர்க்ஸ் விடுற பிளான்ல இருந்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு பெர்மிட் தேவையில்லை என்றதை சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கிறது. என்னென்று சொன்னால் வருடத்தில் 2 நாட்களுக்கு மாத்திரம் இந்த விதி விலக்கு இருக்கின்றது, கனடா டே மற்றும் விக்டோரியா டே. இந்த 2 நாட்களிலும் நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டியில் வெளியிலெல்லாம் பொது இடங்களெல்லாம் நீங்கள் கொண்டு போய் ஃபயர் ஒர்க்ஸ் செய்ய முடியாது. உங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டியில் அதுவும் 11 மணிக்கு முன்னர் நீங்கள் எல்லாம் பட்டாசு எல்லாம் வெடிச்சு அதுக்கு முதலே எல்லாம் பேக் பண்ணிட வேண்டும். அதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இருக்கின்றது. அதை தவிர ஏனைய நாட்களில் நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் செய்ய போகிறீங்கன்னா பெர்மிஷன் எடுக்க வேண்டும் என்றதை சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று நீங்கள் பப்ளிக் பார்க்லேயோ பீச்சஸ்லேயோ எதுலேயுமே ஃபயர் ஒர்க்ஸை மேக் பண்ண முடியாது. உங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டியில் பக்கத்து வீட்டு ப்ராப்பர்ட்டிலையும் நீங்கள் போட முடியாது. அது ப்ரைவேட் தானே என்று சொல்லி உங்களோட சொந்த ப்ராப்பர்ட்டியில் மாத்திரம்தான் இந்த ஃபயர் ஒர்க்ஸை நீங்கள் செய்து கொள்ள முடியும். அதே போன்று யாராவது இப்படி எங்கேயாவது ஒழிச்சு மறைச்சு பிள்ளையாக தவறாக ஏதாவது ஃபயர் ஒர்க்ஸ் செய்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனே சிட்டிக்கு அழைத்து சொல்ல முடியுமா? 311க்கு அழைத்து 311க்கு அழைத்தீங்கன்னு சொன்னால் இது தொடர்பாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கொள்ள முடியும் என்றதையும் சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. 12:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடிய பிரதமர் மாக்கானி G7 நாடுகளின் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரான்சிற்கு பயணம் மேற்கொள்கின்றார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான உடன்பாட்டை வரவேற்றுள்ள கனடா ஹோமோஸ் நீரிணை மற்றும் ஏனைய விடயங்களில் மற்ற நாடுகளுடன் இணைந்து தனது பங்களிப்பை வழங்க இந்த மாநாடு வழிவகுக்கும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். சுரேஷ் தலைவின் உடல்நிலை குறித்து பரவி வரும் தகவல்களில் உண்மை இல்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ தெரிவித்துள்ளார். தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் சட்ட விதிகளுக்கு அமைய கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை அங்குள்ள நிபுணத்துவ மருத்துவர்கள் தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் என சுட்டிக்காட்டிய அமைச்சர், அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளதாகவோ அல்லது கவலைக்கிடமாக உள்ளதாகவோ எந்தவித மருத்துவ அறிக்கைகளும் குறிப்பிடவில்லை எனவும் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே எட்டப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்திற்கு ஐநா அமைப்பு மற்றும் பல்வேறு நாடுகள் தங்களது வரவேற்பை தெரிவித்துள்ளன. இதற்காக உதவிய பாகிஸ்தான், கட்டார், சவுதி அரேபியா உள்ளிட்ட பிராந்திய நாடுகளுக்கு ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரெசஸ் நன்றி தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வரும் இந்த உடன்பாட்டின் முழுமையான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. எனினும் இதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளது. இதேவேளை ஈரான் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பாக தெளிவான இணக்கப்பாடுகளை வெளிப்படுத்தினால் அதன் மீதான பொருளாதார தடைகளை நீக்க தயாராக இருப்பதாக இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய 4 ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக அறிவித்துள்ளன.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: favorite music. On your favorite station. 102.7. It's East FM.
1: In the bottom, real estate market update. வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
2: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு உண்மையான கதையை தான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ண போறேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு கப்பல் வந்தாங்க வீடு வாங்கறதுக்காக. நல்ல ஜாப் வச்சிருக்காங்க, கையில நிறைய காசு இருக்கு டவுன் பேமெண்ட்காக. ஆனா நாங்க வந்து மார்கேஜ் குவாலிஃபை பண்றதுக்காக கிரெடிட் ரிப்போர்ட்டை புல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஏதோ கவனமா இல்லாம அவங்க வந்து தன்னோட கிரெடிட்டை கலெக்ஷன்ஸ்க்கு போக விட்டுட்டாங்க ஒரு கிரெடிட் கார்டுனால. அண்ட் அதனால ஸ்கோர் நல்ல கம்மியாயிடுது. கனடாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கார் லோனுக்கு போனான்னு, பேங்க்குக்கு போனான்னு, எந்த காசு சம்பந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சாலும் உங்க கிரெடிட் ரிப்போர்ட், உங்க கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ஒரு முக்கியமான திங். ஒரு லெண்டர் என்ன பாக்குறாங்கனாக்கா, உங்களுக்கு கொடுத்த காசை நீங்க எப்படி கவனமா யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி ரெகுலரா பே பண்றீங்களா, இதெல்லாம் தான் பார்த்து உங்களுக்கு மார்கேஜ் கொடுக்கறதா வேண்டாமா, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது, இது எல்லாமே டிசைட் பண்றாங்க. அந்த கப்பல் என்ன வேற என்ன வழி இருக்குன்னு கேட்கும் போது, நான் அவங்கள ஒரு கோசைனர் இல்ல கேரண்டரை கூட்டிட்டு வர சொன்னேன். கனடால அகைன் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்கவுங்க கடமைகள் இருக்கு. அதனால ஒருத்தரும் அவங்க பேரை இவங்களோட ஆட் பண்றதுக்கு ரெடி இல்லை. இந்த கப்பலுக்கு வந்து ஜாப், டவுன் பேமெண்ட் எல்லாம் இருந்தும் ஒரு முக்கியமான திங் கிரெடிட் இல்லாததுனால ப்ராப்பரா அவங்க வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல சமையல் சமைச்சிட்டு அதுல நீங்க உப்பு போட மறந்துட்டீங்களேன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் கிரெடிட் ஸ்கோர், இந்த கிரெடிட் ரிப்போர்ட்ன்றது. உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரியணும், உங்களுக்கு வீடு வாங்கணும், குவாலிஃபை பண்ணணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
1: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட், மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
3: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.ca.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 5086 5058 95 52 4165089 0 5086 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 5058 95 52 4165 சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798 6478182798.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 Cash Point.
5: Easy tune பண்ணுங்க. East FM 102.7. East FM 102.7.

12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இப்போது நாங்கள் பார்க்கலாம் இந்த வாய் வழியாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற மருந்துகள், குறிப்பாக இந்த கேப்சியூல் வடிவில் இருக்கும் அப்படியான மருந்துகளை வந்து நாங்கள் அப்பில் வடிவில் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக, அதே போன்று கொஞ்சம் ஈஸியான டியூப் மாதிரி எல்லாம் இருக்கும் கேப்சியூல் வடிவில். இப்படியானவற்றை நாங்கள் அப்படியே போட்டால் சிக்கி போயிடும் தொண்டைக்குள். இதனால் நாங்கள் கொஞ்சம் தண்ணியோடு நீரோடு சேர்ந்து தான் இந்த கேப்சியூல்ஸை பில்ஸ் போன்றவற்றை எடுத்துக்கொள்வோம் வாய் வழியாக. இப்படியான நேரத்தில் சிலர் வந்து அதை ஜூஸோடு எடுத்தானு அல்லது காஃபி டீயோடு எடுத்தானு இப்படியெல்லாம் சிலர் எடுத்தாலும் அது வந்து இந்த மருந்துகளினுடைய செயற்படும் தன்மையை குறைக்கின்றது, மாற்றக்கூடியது அப்படி என்று சொல்லித்தான் ஹங்கேரியில் இருக்கின்ற செமன் வாய்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய ஆராய்ச்சியாளர்கள் ஒரு புதிய ஸ்டடியிலே வந்து கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் பொதுவாக இந்த கேப்சியூல்ஸ் ஆகட்டும் அல்லது பில் ஆகட்டும் அதனுடைய அந்த வெளிப்புற கோட்டிங் இருக்கின்றது தானே, அது வந்து இந்த நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற திரவத்தினுடைய தன்மையினால் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஏராளமான மருந்துகள் எங்களுடைய இறப்பைக்கு சென்று அதற்கு பின்னே தான் அது சரியாக செயற்படுகின்ற விதத்திலே அவை வடிவமைக்கப்படுகின்றனவாம். ஆனால் கொஞ்சம் காரத்தன்மை கூடிய ஒரு திரவத்தோடு நாங்கள் இந்த பில்ஸை எடுத்துக்கொள்ளும் போது அது வந்து உடனடியாகவே அதனுடைய அந்த வெளிப்புற கவசம், அதாவது அந்த கோட்டிங் வந்து சிதைவடைவதன் அடிப்படையிலே விரைவாக அது செயற்பட தொடங்கிவிடும். அது வந்து சரியான எஃபெக்டிவாக இருக்காது, அதனுடைய அந்த வீரியம் அதனுடைய செயற்படுகின்ற தன்மை வந்து குறைந்துவிடும், உண்மையில் சரியான விதத்தில் அது செயற்பட முடியாமல் போய்விடுகின்றது அப்படி என்று சொல்லித்தான் இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். வழக்கமாக வந்து இந்த வாய் வழியான மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் போது டாக்டர்ஸ் வாட்டர், அதிலும் வந்து இந்த டப் வாட்டர் வந்து நல்லது என்று சொல்லுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் காரத்தன்மை கூடிய பாட்டில் வாட்டர் போன்றவற்றை தவிர்த்து கொள்வது நல்லதாம். அது வந்து இந்த மெடிக்கேஷனுடைய அந்த தன்மையை வந்து மாற்றக்கூடியது. ஆனால் ஆப்பிள் ஜூஸ் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளும் போது அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கவில்லையாமே. ஏனென்றால் எங்களுடைய வயிற்றிலே வந்து அமிலத்தன்மை அதிகம் என்று சொல்லி தெரியும். அதற்கேற்ற வகையில் அநேகமான இந்த மாத்திரைகள் வடிவமைக்கப்படுவதால் கொஞ்சம் அமிலத்தன்மை கூடிய ஆசிடிட்டி கூடிய பானங்களை எடுத்துக்கொள்ளும் போது அந்த அளவுக்கு அந்த மருந்துகளினுடைய தன்மை மாறவில்லை. ஆனாலும் பொதுவாக நாங்கள் இந்த குடிநீரை பயன்படுத்தி, குறிப்பாக வந்து இந்த டப் வாட்டரும் நல்லதென்று சொல்கின்றார்கள். அதன் மூலம் நாங்கள் இந்த பில்ஸை வந்து மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது அது வந்து எங்களுக்கு வினைத்திறனை தரக்கூடியதாக இருக்கும், அதனுடைய அந்த பலன் வந்து எங்களுக்கு சரியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லி இந்த ஸ்டடி முடிவு கூறியிருக்கின்றது. பொதுவாக மாத்திரைகள் வழங்கப்படும் போது மருத்துவர்களினால் எப்படியான திரவத்தோடு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது குறைவாக இருக்கின்றதா வேண்டும், அநேகமாக இந்த நீரோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தெரியும். ஆனாலும் அது சிலருக்கு வந்து அதை சொல்ல பட்சத்திலே வந்து எப்படியான மருந்தோ திரவம் மூலம் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது இவற்றை வந்து சேர்த்து எடுக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி சொல்வதன் மூலம் பல நோயாளிகளுக்கு இது வந்து அதிகமாக வினைத்திறனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாத்திரைகள் அப்படி என்று சொல்லியும் இந்த ஆய்வு முடிவு பரிந்துரைத்திருக்கின்றது. 12:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக். தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ் யூனிட் 36 கான்கோர்ட் வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா June 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 17 புதன்கிழமை மஞ்சம், June 18 வியாழன் மாம்பழ திருவிழா, June 19 வெள்ளி வேட்டை திருவிழா, June 20 சனி சப்பரம், June 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து June 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், June 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
5: ஸ்காபரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்னர் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

நேரம் 1:01 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த வழியில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்க இருக்கின்றோம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்பநிலை 16 இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 20°C இருக்க போகிறது. 6 இன்றைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கு அதிகூடிய வெப்பநிலை 21 இருக்கும். சிறிதளவு மழைக்கான வாய்ப்பு நாளைய நாள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்தவித மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. இப்படியே வந்து நீங்களும் எங்களோட இணைந்திருக்க முடியும். 102.7 ஊடாக அல்லது வந்து நீங்கள் எங்களுடைய தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறீங்க, இல்லை உலகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் டோன்ட் வரி, ESTFM.CA இருக்கின்றது. அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம் ESTFM ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகள முடியும். அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ESTFM தமிழூடாகவும், யூடியூபில் ESTFM 102.7 ஊடாகவும் பார்த்து மகள முடியும். ESTFM தொடர்பான அனைத்து விடயங்களுக்கு 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ESTFM102.7@gmail.com.

ஒரு மணி 8 நிமிடம் இஸ்டெஃபோட ஹவர்ஸ் ஆஃப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 டொரண்டோவிலும் இடம்பெறுகிறது. ஒரு மேட்ச் முடிந்திருக்கின்றது, இன்னும் 5 மேட்சஸ் இருக்கின்றன. சரி, இந்த நிலையிலே ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸும் கூட ஏராளமான இடங்களில் நடைபெறுகின்றன. குறிப்பாக டொரண்டோவிலே அநேகமான இந்த ஃபேன் ஃபெஸ்ட் நிகழ்வுகள் நேத்தன் பிலிப்ஸ் ஸ்கொயரில் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த நேரத்திலே நீங்கள் ஃபீஃபா அந்த ஸ்டேடியத்துக்கு, பிஎம்ஓ ஸ்டேடியம் அல்லது டொரண்டோ ஸ்டேடியம், அதற்கு வந்து நீங்கள் போக போகிறீங்க, அதுக்குரிய செக்லிஸ்ட் இருக்கின்றது. அதே போன்று இந்த ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கும் சில ரூல்ஸ் இருக்கின்றன என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மழை பெஞ்சா குடி எடுத்துட்டு எல்லாம் நீங்கள் போக முடியாது, என்ன மற்றவங்களுக்கும் மறைக்கும் தானே. அதே போன்று அப்போ என்ன செய்யறதுன்னு சொன்னால் நீங்கள் ரெயின்கோட் போட்டு போகலாம். சரி, அம்ரலாஸ் வந்து நாட் பெர்மிட்டட் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று கேஷ்லெஸ் வெனியூவாக அது இருக்குமாம், அதாவது நீங்கள் கேஷை கொண்டு போய் ஏதாவது வாங்க முடியாது, பே பண்ண முடியாது. என்னென்று சொன்னால் நீங்கள் கார்ட்ஸை தான் அல்லது டிஜிட்டல் வேர்ஷனை பயன்படுத்தி கொள்ள முடியும். கேஷ் எல்லாம் அவங்க அங்கே கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, கேஷ் கொண்டு போக முடியாது. அடுத்தது கொண்டு போகலாம், ஆனால் நீங்கள் எதற்கும் அதை பயன்படுத்த முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ பார்க்கிங் அவைலபிள் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். அந்த இடத்துல வந்து நீங்கள் பொது போக்குவரத்துக்களை பயன்படுத்தலாம் அல்லது வாக் பண்ணக்கூடியதாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வாகனங்களோடு அங்கே செல்ல முடியாது, போனீங்கன்னா அங்கே பார்க் பண்ணுவதற்கு வசதி இருக்காது. இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளணும். இது என்னென்ன விஷயங்கள் அங்கே இருக்கு என்று சொன்னால் டொரண்டோ FWC26.ca அப்படி என்று போனீங்கன்னா அதில் எல்லா விவரங்களும் இருக்கும். அல்லது நீங்கள் சிட்டி ஆஃப் டொரண்டோட எக்ஸ் தளத்துக்கு அல்லது வெப்சைட்டுக்கு சென்று அங்கே இந்த மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். 1 மணி 10 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெஸ்யூமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20th வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுனயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்கர் பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி June 20th மாலை 4 PM முதல் கர்நாடக இசை, மாலை 5 PM முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 Notes இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479-7701.
7: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: புதிய கிளை ஸ்காப்ரோவில் June 1st மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS Saloon and Barbershop, 5650 Shepherd Avenue East, Unit 5, Markham and Shepherd Hill, Chinese Cultural Center முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா 416-303-0881. உதயன் 647-539-5601. RKS Saloon.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
11: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM
12: 102.7.

1:21 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஓபியோய்டு தொடர்பான இறப்புகள் கடந்த ஆண்டு 2025 ஆண்டிலே பார்க்கும்போது நாடளாவிய ரீதியிலே பார்த்தால் 23% குறைவடைந்திருக்கின்றது உயிரிழப்புகள். ஆனாலும் இந்த நச்சு மருந்து காரணமான அழிவுகள் வந்து இன்னமும் அதிகரித்து தான் செல்கின்றது. அதாவது அதிக அளவு பேரை வந்து பாதித்து வருகின்றது என்பதும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் உயிரிழப்பு ஓரளவு குறைவடைந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இந்த நலக்சோன் கிட்ஸ் அது வந்து எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாகவும் அதே போன்று அதனுடைய விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி ஒரு அவசரத்துக்கு உதவுற மாதிரி ஒரு கிட் அந்த நலக்சோன் இருப்பதனால் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த உயிரிழப்பை வந்து 23% குறைத்திருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த ஓபியோய்ட் தொடர்பான ஹாஸ்பிட்டலைசேஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டிலே 12% குறைவடைந்திருந்ததும் காணப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இன்னமும் இந்த நிறைய பேர் வந்து ஓபியோய்டு ரிலேட்டட் கிரைசஸ் வந்து அதிகரித்து செல்வதையும் காட்டியிருக்கின்றார்கள். ஏனென்றால் நிறைய மக்கள் வந்து இதை எடுத்துக்கொண்டிருப்பதும் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இது தொடர்பாக இன்னமும் பணிகள் தங்களுக்கு இருக்கின்றது அப்படி என்று சொல்லி ஹெல்த் கனடா ஒரு ஸ்டேட்மெண்டில் தெரிவித்திருக்கின்றதாம். அதே போன்று கல்கரியை பொறுத்தளவிலும் ஒரு கன்செப்ஷன் சைட் வந்து மூடப்படுகின்றது 30 June அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். டொரண்டோவிலும் இப்படியான இடங்கள் வந்து பல மூடப்பட்டிருந்ததும் தெரிந்த விஷயம், குறிப்பாக பாடசாலைகளுக்கு அருகேயெல்லாம். ஆனால் அது வந்து இன்னமும் அதிகளவு ஒரு சரியான கண்காணிப்பு இல்லாத பாவனை அதே போன்ற இறப்புகளை அதிகரிக்கும் என்று சொல்லி ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் தெரிவித்திருந்ததையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். ஏதோ அப்படியே உயிரிழப்பு குறைவடைந்திருக்கின்றது இந்த நலக்சோன் கிட்ஸ் தொடர்பான ஒரு காரணம் அப்படி என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 1:23 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நாட்டுக்கொரு பண்பலை இஸ்டெஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் உற்பத்தித்துறை விற்பனை ஏப்ரல் மாதத்தில் 4.2% அதிகரித்து 77.1 பில்லியன் டாலர்களாக பதிவாகியுள்ளது என கனேடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக பெட்ரோலியம் மற்றும் நிலக்கரி உற்பத்தி பொருட்களின் விற்பனை 22.6% உயர்ந்து சாதனை அளவான 11.8 பில்லியன் டாலர்களை எட்டியுள்ளது. இதேவேளை கட்டுமான பொருட்கள் மற்றும் கனிம வளங்களுக்கான மொத்த விற்பனையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவின் உற்பத்தி மற்றும் மொத்த விற்பனை துறைகளில் தொடர்ச்சியான வளர்ச்சி பதிவாகி வருவது பொருளாதாரத்திற்கு சாதகமான அறிகுறி என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 நபர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவ தொடர்பாக பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. கடந்த 2008 இடம்பெற்ற இந்த மனித கொலைகள் குறித்து நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளின் பின்னரே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இவர் ஏற்கனவே கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புபட்ட குற்றச்சாட்டில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் டிக்டாக், ஸ்னாப்சாட் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட முக்கிய சமூக ஊடகங்களை 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார். இணையவழியில் இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நள்ளிரவு நேரத்தில் அவர்கள் தொடர்ந்து கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் இந்த நடவடிக்கை ஒரு முக்கிய திட்டமாக அமையும் என்று பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் FM கேளுங்க.
3: Everything you like, everything you need is found only here.
2: ஈஸ்ட் FM 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமெட் தம்சீன்,
3: 437-860-7002. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல். Free estimation, free installation, conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ்,
1: 4162922455. அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 தேதி மாலை 6 மணிக்கு Great Canadian Casino Resort-இல். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். பாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 தேதி மாலை 6 மணிக்கு Great Canadian Casino Resort-இல். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

1:47 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இப்படித்தான் ஏதோ சொல்லி, ஆனால் சொல்ல மறந்தில்லை, சொன்னதால் அவர் வாயடிச்சு போயிருக்கிறார். இப்போ ஒருத்தர் யார் என்ன விஷயம் என்று சொன்னால், ஒரு பிரிட்டிஷ் ஃபேமிலி தான், அதனுடைய குடும்பத் தலைவர். இவங்க பிரிட்டிஷில், அதாவது யூகே இங்கிலாண்டில் வந்து பீட்டர்பரோ என்ற பகுதியை சேர்ந்தவர் நேத்தன் ரிச்சர்ட்சன். இவருடைய கதை வந்து கடந்த வாரத்தில் வந்திருந்தது. இவருடைய 60வது வயதை பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காக இவங்க கொஞ்சம் வெளியில் போகலாமே அப்படின்னு சொல்லினா, அவருடைய 40வது வயதுக்கு அவர் வெளியில் ஒரு ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடைபெற்ற நேரம் வெளியே சென்றிருந்தார். ஆனால் நேரில் பார்க்கவில்லை, அங்கே வெளிப்புறங்களில் நடைபெற்ற அந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லியும், இந்த தடவை தன்னுடைய 60வது வயதிற்கு தன்னுடைய குடும்பத்தோடு கொண்டு வந்து அவர்களையும் கொஞ்சம் மகிழ்ச்சிப்படுத்தி சொன்னால், ஒவ்வொரு இடங்களில் தாங்கள் வசிக்கின்றோம், ஆகவே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கழிப்பதற்கு ஒரு சிறந்த இடம்னு சொல்லி நாங்கள் கூகுள் பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு டொரண்டோ பிடிச்சிருந்தது. அதனால நாங்கள் டொரண்டோவுக்கு வருவதற்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு $10,000 தான் எங்களுடைய பட்ஜெட் அப்படின்னு சொல்லி இவர் கூறியிருந்தார். ஆனால் அந்த மேட்சஸ் நடைபெறுகின்ற காலத்தில் தான் இவங்களோட பயணமும் இருக்க போகிறது. இந்த நேரத்தில் நீரில் பார்த்தா இன்னும் நல்லா இருக்குமே அந்த மேட்ச் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு டிக்கெட்டை பார்த்துருக்குறாங்க. ஃபீஃபா வேர்ல்ட் கப்பை பார்ப்பதற்கான அந்த டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கின்றது. இதனால் தங்களுக்கு அது சரி வராது, சரி பரவாயில்ல போகிறது தான் போகிறோம், அங்கே வெளியில் நடைபெறுகின்ற இந்த கொண்டாட்டங்களில் களியாட்டங்களில் பகிர்ந்து நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி நினைத்திருக்கின்றார் அவருடைய குடும்பத்தோடு. சரி, இவர்களுடைய பயணம் வந்து June 21 தொடக்கம் June 27 வரையில் டொரண்டோவில் அமையும் ஏர்பிஎன்பி மூலம் இவர்கள் தங்களுடைய அந்த இடத்தையும் வந்து பதிவு செய்திருக்கின்றார்கள் தங்குவதற்கு. இந்த நிலையிலே இவருடைய கதை கடந்த வாரம் வந்திருந்தது. இன்றைக்கு பார்த்தால் இவருக்கு ஒரு சர்ப்ரைஸ், இவருடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கின்றது. உங்களுக்கு ஃபீஃபா வேர்ல்ட் கப்பை டொரண்டோவிலே பார்ப்பதற்கு இலவச டிக்கெட் அப்படின்னு சொல்லி இவருக்கு முதல்ல அது ஸ்கேமாக இருக்கு, இப்போ தான் ஸ்கேம் அழிஞ்சு போயிருக்கு, ஸ்கேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இவர் நினைத்திருக்கின்றார். ஆனால் பின்னர் பார்த்தால் அது உண்மையானது தான் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏர்பிஎன்பி ஒரு ப்ரமோஷன் மூலம் இந்த டிக்கெட்ஸை வந்து இவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. June 26 செனகலுக்கு ஈராக்குக்கும் இடையே நடைபெறுகின்ற போட்டியை இவர் குடும்பத்தோடு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி வந்திருக்கின்றது. அவருக்கு மிகவும் இது ஒரு நம்ப முடியாத ஒரு தருணம், மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். ஏர்பிஎன்பியை பொறுத்தளவிலே இது இவருடைய கதையை கேட்பதற்கு முன்னரே இது தொடர்பாக தாங்கள் ஒரு பிளான் வைத்திருந்தோம் அப்படின்னு சொல்லியும், இந்த கதையையும் தங்களுக்கு வந்து சேர்ந்திருந்தது என்ன சொன்னால் இந்த நியூஸ் சேனல் இதை வெளிப்படுத்தி இருந்தது. இந்த கேம்பெயின் வந்து June 10 லான்ச் பண்ணப்பட்டிருந்ததாம். இதில் தான் இந்த ஏர்பிஎன்பியில் பதிவு செய்கின்றவர்களுக்கு ஒரு சில செலக்டட் இடங்களில் இவர்கள் பதிவு செய்யும் போது இந்த 16 சிட்டிஸிலும் இப்படி பதிவு செய்யக்கூடியவர்களில் அந்த மேட்சஸ் நடைபெறும் போது செலக்ட் பண்ணப்பட்ட இடங்களில் இவர்களுக்கு அந்த டிக்கெட் வழங்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும், பல ஆயிரக்கணக்கான டிக்கெட்ஸ் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றனவாம். அதாவது 1,300 அதிகமான டிக்கெட்ஸ் இப்படி வழங்கப்பட போகின்றன. அதிலே 100 டொரண்டோ மற்றும் வான்குவரில் தங்குபவர்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏர்பிஎன்பி கூறியிருக்கின்றது. இதனால இப்போது உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. சரி, அவருடைய மகிழ்ச்சியை கேட்டு எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. 1:50 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: Camsonic Security Camera. இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 6473025748 கேம்சானிக்ஸ்.com.
3: செய்யலாம்.
4: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம். 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours, 416-474-1398, 416-821-6929.
5: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-6388.
7: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 2 மணி ஆகிக்கொண்டிருக்கிறது. 1:51 ஒரு சில செகண்டுமா இருக்கு. சரி, இந்த வழியிலே நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். 17 இருக்கின்றது என்ற அதிகுடிய வெப்பநிலை 20 இருக்க போகிறது. 6 மணி அளவில் இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். அதே வேளையில் இன்றைக்கு வந்து மழை தெரிவிக்கப்படவில்லை. சூரிய வெளிச்சம் மிகமணிந்த பொழுது நாளைக்கு 21 அதிகுடிய வெப்பநிலை மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று நீங்களும் எங்களோட 102.7 உடாக இணைந்திருக்கலாம், அல்லது ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். அல்லது உங்களுக்கு இருக்கவே இருக்கின்றது eastfm.ca. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகள முடியும். பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் பார்த்து மகள முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-8241212 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. நேரம் சரியாக 2 மணி.

2:06 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, சம்மரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு டொரண்டோ லேக் ஷோ பகுதியிலே கிங்ஸ் ஹவாயன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வென்ச்சர் இடம்பெறப்போகிறதாம். June 20-21 சனி ஞாயிற்று கிழமைகள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதில் வந்து 2 நாட்களிலும் உங்களுக்கு ஃப்ரீயான ஒரு சில மணி நேரத்துக்கு வந்து ஒரு ரைடு, உங்களுக்கு இலவச ரைடு, செயல்போர்டு ரைடு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் அவர்களுடைய இந்த வெப்சைட்டுக்கு சென்று புக் பண்ணி கொள்ள முடியும். அவலி ஸ்லாட்ஸாக இது காணப்படும், லிமிட்டட் தான் இருக்கின்றதுன்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். 10:00 பிற்பகல் 2:15 வரைக்கும் உங்களுக்கு ஒரு இலவசமான செயிலிங் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கிங்ஸ் ஹவாயன். அதுதான் இந்த ஆஃபரை உங்களுக்கு தருகின்றது. ப்ரீ புக் பண்ணிக்கொள்ள வேண்டும், அட்வான்ஸ் ஆன்லைனில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங்கை செய்து கொள்ள வேண்டும். அப்போது தான் உங்களுக்கான இந்த ஸ்பாட் வந்து உறுதியாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இது இந்த June 20-21 டொரோனோவினுடைய லேக் ஷோ பகுதியில் இடம்பெறப் போகின்றதாம். 2:07 வாட்ஸ்அப் டொரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வேளையிலே டூரம் அதே போன்று டொரோனோ போலீஸார் ரெண்டு பேருமே இணைந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனை செய்திருக்கின்றார்கள். இதில் 4 பேர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதில் ஃபயர் ஆர்ம் சார்ஜஸ், ட்ரக் போன்றவற்றுக்கு போதை மருந்து கடத்தல் அதே போன்று துப்பாக்கி வைத்திருந்தது தொடர்பாக இவர்கள் கைது செய்யப்பட்டு சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கிறார்களாம். இந்த விசாரணை வந்து 2026 இந்த ஆண்டினுடைய ஏப்ரல் மாதத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. கன் அண்ட் கேங் டாஸ்க் ஃபோர்ஸ் இவர்கள் இணைந்து டொரண்டோவினுடைய போலீஸ் சர்வீஸினுடைய கன் அண்ட் கேங் டாஸ்கோடு டூரம் ரீஜினல் போலீஸாரும் இணைந்து டொரண்டோவில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே June 3 ஒரு தேடுதல் வேட்டையை செய்திருக்கின்றார்கள். அதில் வந்து ஒருவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்றார். இவர் வந்து இந்த ப்ரோஹிபிட்டட் ஃபயர் ஆர்ம் மேகசின் மற்றும் வெடிமருந்து போன்றவற்றை வைத்திருந்தார் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்த நாள் வந்து இன்னும் ஒரு இடத்துல வந்து ஒஷாவாவிலே ஒரு வீட்டிலே இன்னும் சிலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கே நடத்தப்பட்ட ஒரு தேடுதல் வேட்டையில் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இதில் ஏராளமான லோடட் ஃபயர் ஆர்ம் ஆகட்டும் அல்லது வந்து ட்ரக்ஸ், கொக்கெயின், மெத் உட்பட பல ட்ரக்ஸை கொண்ட பொதிகளும் வந்து கண்டறியப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதில் ஒருவர் பெண் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 3 ஆணும் 1 பெண்ணும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்களாம். இவர்களுடைய வயது, இவர்கள் யார் என்று சொல்லியெல்லாம் விவரங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒஷாவாவை சேர்ந்த 32 டேன் ஃபயாக்ளாக் என்பவர், அடுத்தவர் வந்து ஒஷாவாவை சேர்ந்த 35 போல்டின் ஆஸ்வால்டு கிளாக், அடுத்தவர் ஒஷாவாவை சேர்ந்த ஆண்ட்ரியா ஸ்வாப் 42, கிளாரிங்டனை சேர்ந்த 55 ஜூனியர் இவான் மேக்னைட். இந்த 4 பேர்தான் இப்போது சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள், கைது செய்யப்பட்டு. 2:09 வாட்ஸ்அப் டொரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோர்கேஜஸ் இங்க், மார்னிங் சைரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும்

0: ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பூரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
1: கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
2: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Blower, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
3: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங் 416-626-8421, 416-626-8421.
4: நல்ல பாட்டு நாலு விஷயம்
5: FM 102.7 East FM.ca.

2:23 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அபிமான அல்பியன் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் மற்றும் பரிமளா அன்கோ ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம் டைட்டன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நீர்மூழ்கி கப்பல். இது வந்து 2023 June 18 இந்த டைட்டானிக் கப்பல் வந்து விபத்துக்குள்ளான இடத்தை பார்வையிடுவதற்காக கொஞ்சம் ஒரு 4 சேர்ந்து ஒரு இந்த நீர்மூழ்கி கப்பலிலே வந்து இந்த அடியாளத்திற்கு சென்றிருந்தார்கள். அதில் வந்து பார்த்தால் ஒரு பில்லியன அட்வென்ச்சர், அதே போன்ற ஒரு வெல்த்தி பிஸ்னஸ் மேன், அவருடைய மகன், ஆஷியன் கேட் சிஇஓ ஸ்டாக்டன் ரஷ், இந்த 4 அதில் இருந்தார்கள். மிகவும் பணபலம் வாய்ந்த 4 இதில் இருந்தார்கள். ஒரு பெரிய ஒரு அட்வென்ச்சராக இது பார்க்கப்பட்டது அந்த நேரத்திலே. இது தொடர்பாக அவர்கள் ஆராய்வதற்கு அடிப்புறத்துக்கு சென்றிருந்தார்கள். ஆனால் அது வந்து விபத்துக்குள்ளாகி அதில் அதாவது இந்த டைட்டன் என்ன செய்தது என்று சொன்னால், எங்களுடைய வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் அப்படியே காணாமல் போய்விட்டது. அதற்கு பின்னர் தான் அதன் தொடர்பான தேடுதல் வேட்டையெல்லாம் நடைபெற்று அதிலிருந்தவர்கள் உயிரிழந்தார்கள். அது வந்து வெடித்து சிதறிவிட்டது அப்படி என்று சொல்லி இது கண்டறியப்பட்டது. இது தொடர்பான விசாரணையை 2025 US நேஷனல் டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி போர்டு தன்னுடைய அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பித்திருந்தது. இது தொடர்பான விசாரணையை நிறைவு செய்து, அதாவது இதிலே சரியான பொறிமுறைகள் இருக்கவில்லை, அதனால தான் இது வெடித்து சிதறியது அப்படி என்று சொல்லி அவர்களுடைய அந்த அறிக்கை வந்து கூறியிருந்தது. அதாவது இதில் இதனுடைய அந்த பொறியியல் வடிவமைப்பு வந்து பல முரண்பாடுகளை கொண்டது, அது சரியாக வந்து பல விடயங்களை வந்து தாங்கக்கூடியதாக இருந்தது அப்படி என்று சொல்லி ஒரு ட்ரூ டியூரபிலிட்டி வந்து இதில் டெஸ்ட் பண்ணப்படவில்லை. அதை வந்து செய்வதற்கு அதனுடைய ஓனர் வந்து டைட்டனுடைய ஓனர் வந்து தவறி இருந்தார் அப்படி என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையிலே இப்போது கனடாவினுடைய அறிக்கை, அதாவது கனடாவினுடைய டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி போர்டு வந்து தன்னுடைய அறிக்கையை வெளியிடும் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இப்போது என்று சொல்லி சொல்லவில்லை, ஆனால் விரைவில் இது தொடர்பான அந்த அறிக்கையை வந்து இது வெளியிடப் போகின்றதான். அது மாத்திரமல்லாமல் இப்படியான நிகழ்வுகள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு எவ்வாறான நடைமுறைகள், ரெகுலேஷன்ஸ், அதே போன்று என்னென்ன விடயங்கள் இதில் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு முக்கியமான 6 பரிந்துரைகளை கொண்டதாக இந்த அறிக்கை அமையும் அப்படி என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றதாம். 2:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனேடிய பிரதமர் மாக்கானி G7 நாடுகளின் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரான்சிற்கு பயணம் மேற்கொள்கின்றார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான உடன்பாட்டை வரவேற்றுள்ள கனடா ஹோமோஸ் நீரிணை மற்றும் ஏனைய விடயங்களில் ஏனைய நாடுகளுடன் இணைந்து தனது பங்களிப்பை வழங்க இந்த மாநாடு வழிவகுக்கும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். சுரேஷ் தலைவின் உடல்நிலை குறித்து பரவி வரும் தகவல்களில் உண்மையில்லை என சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் சட்டவிதிகளுக்கு அமைய கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை அங்குள்ள நிபுணத்துவ மருத்துவர்கள் தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் என சுட்டிக்காட்டிய அமைச்சர், அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளதாகவோ அல்லது கவலைக்கிடமாக உள்ளதாகவோ எந்தவித மருத்துவ அறிக்கைகளும் குறிப்பிடவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே எட்டப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்திற்கு ஐநா அமைப்பு மற்றும் பல்வேறு நாடுகள் தங்களது வரவேற்பை தெரிவித்துள்ளன. இதற்காக உதவிய பாகிஸ்தான், கட்டார், சவுதி அரேபியா உள்ளிட்ட பிராந்திய நாடுகளுக்கு ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் நன்றி தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வரும் இந்த உடன்பாட்டின் முழுமையான விவரங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை எனினும் இதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளது. இதேவேளை ஈரான் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பாக தெளிவான இணக்கப்பாடுகளை வெளிப்படுத்தினால் அதன் மீதான பொருளாதார தடைகளை நீக்க தயாராக இருப்பதாக இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய 4 ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக அறிவித்துள்ளன.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165084 4165582 4165082 அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyil, Mechanicum Middlefield Ikkum Idiyil. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
4: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் Anirudh XV Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner East FM 102.7.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல் June 1 to July 15 அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 4 1 6 5 5 8 2 5 5 1 4 1 6 5 5 8 2 5 5 1.
6: The station with the
7: best
6: music.
7: It's East FM.
8: It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.

2:45 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவிற்கு சென்று வந்த கனேடியர்களினுடைய எண்ணிக்கை என்பது 2வது தடவையாகவும் இப்போது அதிகரித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக் கனடாவினுடைய தகவல் தான் இதை தெரிவித்திருக்கின்றது. June 11 இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறதா நான் இன்றைக்குத்தான் செய்தியில் வந்திருக்கின்றது. 1.9 மில்லியன் கனேடியன் ரெசிடென்ட்ஸ் வந்து கடந்த மே மாதத்தில் அமெரிக்காவிற்கு சென்று வந்திருக்கின்றார்கள். இது வந்து ஒரு 15.1% இன்க்ரீஸாக பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆட்டோமொபைல், அதாவது வாகனம் மூலம் சென்று வந்த பயணங்கள், அதே போன்று விமானம் மூலம் சென்று வந்த பயணங்கள் என்று சொல்லி பார்க்கையில் 5.5% உயர்வடைந்திருந்ததாம் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பார்க்கையில் தான் இந்த அதிகரிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2:46 சரி, இந்த நேரத்திலே இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்த தெரிந்த விஷயம் நீட்டு நல்ல செய்தி வந்திருந்தது. இதன் அடிப்படையிலே பார்க்கையில் இப்போது இந்த எரிபொருள் விலை குறைவடையும் அப்படின்னு சொல்லியும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே GTA பகுதியிலே சில இடங்களில் 142% 155% இடையே இந்த கேஸ் பிரைசஸ் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் விலை வந்து குறைவடைந்திருக்கின்றது. அதே போன்று இந்த கேஸ் பிரைசஸ் ஏற்கனவே சில இடங்களில் அப்படி 142-155 கிடைப்பட்ட விலைகளாக இருக்கின்றன. அதே போன்று இனி இடங்களிலும் இது குறைவடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். 2:47

2:50 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருந்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கியிருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களை, தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
1: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
0: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
2: Fantastic Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
3: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் Anirudh XV Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
1: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
5: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552. 416-508-9552.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டுது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு

நன்றி நீரஜா. நேரம் 3 மணி. இப்பொழுது முதல் 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். எப்பவும் போலவே பலவிதமான தகவல்கள் மற்றும் இனிமையான பாடல்களுடன் இன்றும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி உங்களை மகிழ்விப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வளமை போலவே ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் ஒலிபரப்புடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் 5 மணி வரை திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன். கலியகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேயர்களே.

நேரம் 3:08 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 19 டிகிரி செல்சியஸ் 19 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாக இருக்கின்றது. வெயிலும் முகிலும் கலந்த ஒரு பகல் பொழுதாக தற்போதைய பொழுது அமைந்து கொண்டிருக்கின்றது. நள்ளிரவு வெளியில் 13 டிகிரி செல்சியஸ் 12 வீழ்ச்சியடையும் என்று தற்போதைய தரவுகள் கூறுகின்றன. நாளை செவ்வாய்க்கிழமை ஒரு மழைக்குரிய பொழுதாக இருக்கப் போகின்றது. 5 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு தற்போதைய சாத்தியக்கூறுகள் கூறுகின்றன. அதிகூடிய வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. நீங்கள் eastfm.ca ஊடாக உலகத்தில் எங்க இருந்தாலுமே எங்கட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக eastfm தமிழ், யூடியூப் ஊடாக eastfm 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, eastfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:09 இது திசையெங்கும் கிழக்கு.

0: திசையெங்கும் கேட்கும் இசை நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ் ரீஃபைனான்சிங் ஹோம் ஈக்விட்டி இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
1: Focus Educational Services, Ontario Certified Teacher, Sabita Silvarajavin Thalamiliyengam, Focus Education Services, Ippodhu, Pudhidhaganiyam, Junior Kindergarten Mudal, Grade 8 Variyana Manavarhilikku, Oru Maadha Ilavasa Vaguppai Valingukindrargal, June Mudal, August Varai, Indha Ilavasa Vaguppil, English, French, மெத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 647-534-4509. மார்னிங் சைலன்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் $30, $50, $75, $100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள்
0: 6479 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9. வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: 3:22 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 19 டிகிரி செல்சியஸ், 19 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் நாங்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட் வழங்குகின்ற மேலதிக தகவல்களை பற்றி அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: இலங்கையில் ஒரு சிறந்த இடத்தில் ஒரு முதலீட்டினை செய்ய வேண்டும் என்கின்ற கனவு, அல்லது இலங்கையில் ஒரு சிறந்த இடத்தில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினை அமைத்து அங்கு சென்று ஓய்வெடுக்க வேண்டும் அல்லது வெக்கேஷன்களை கழிக்க வேண்டும் என்கிற ஒரு கனவு இருக்கும். ஆனால் அதுக்குரிய தகுந்த வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். உங்களுக்கான ஒரு சிறந்த வழிகாட்டலை வழங்குகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட் சிங். இலங்கையினுடைய ஒரு மிக முக்கியமான சுற்றுலா தளம், மிக அழகான ஒரு லொகேஷன். அதே வேளையில் இலங்கையினுடைய தமிழர் தாயக பகுதிகளில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான இடத்தில், குறிப்பாக மட்டக்களப்பில் பாசிக்குடா பகுதியில் உங்களுக்கான ஒரு முதலீட்டினை அல்லது உங்களுக்கான ஒரு இல்லத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்போடு இன்றைய நாளில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் டவுன் ஹவுசஸ் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டப்படுகின்ற ஒரு ப்ரொஜெக்டாக இந்த ப்ரொஜெக்ட் இருக்க போன்றது. குறிப்பாக திருகோணமலை வீதியில் மட்டக்களப்பிலிருந்து 20 கிலோமீட்டர்கள் தூரத்தில், பாசிக்குடா கடற்கரையிலிருந்து வெறும் 4 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. எனவே இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக பாசிக்குடா பகுதி இருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே ஒரு உங்களுக்கான ஒரு வெக்கேஷன் இல்லம் அல்லது ஒரு ஓய்வுகால இல்லம் என்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு மிகச்சிறந்த உயர்வான ரெண்டனிங்கத்தை தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவும், நீங்கள் இலங்கையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டினை இந்த வீடுகளில் ஒன்றினை வாங்குவதன் ஊடாக பெறக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் இந்த வாய்ப்பினை தருகின்றது. இந்த வீடுகளுடைய விலை 32,000 கனடிய டாலர்கள் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே வேளையில் நீங்கள் இலங்கையில் லீகலாக உங்களுடைய பேரிலேயே இந்த இல்லங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதற்குரிய உதவிகளை செய்வதற்கும் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் தயாராக இருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க முடியும் 6478182798. ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லுகின்ற ஒரு இடம். அது மட்டுமில்லாமல் மிகவும் அழகானது ஒரு லொகேஷன், பல்வேறுபட்ட வசதிகளும் இருக்கின்ற ஒரு லொகேஷனாக இந்த பாசிக்குடா பகுதி காணப்படுகின்றது. அதிகம் கவனம் பெறுகின்ற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இது காணப்படுகின்ற குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கட்டுமானங்களை பொறுத்தவரையில், உங்களுடைய இந்த வீடுகளை பொறுத்தவரையில் கூட ஜிம், மீட்டிங் ஹால் என்பன வசதிகளை உள்ளடக்கிய ஒரு இடமாகவும் காணப்பட போகின்றது. தரமான உணவுகளை குறைவான விலைகளில் வழங்குகின்ற ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்கின்றன. அழகான இயற்கை எழில் நிறைந்த இடங்கள், கார்டன்கள், அதே வேளையில் ஸ்ட்ரீட் லைட்ஸ், 24 மணி நேரமும் வேலையாட்களை பெறக்கூடிய வசதி என்று சொல்லி, ஒரு ஹாலிடேயாகவோ ஓய்வு நாட்களை கழிப்பதற்காக இடமாகவோ அல்லது ஒரு முதலீடாகவோ உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக, ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்டாக இந்த கட்டுமானம் இருக்க போனது. எனவே நீங்களும் இலங்கையில் மட்டக்களப்பில் பாசிக்குடா கடற்கரைக்கு அண்மையில் 32,000 டாலர்களில் இருந்து ஒரு வீட்டினை பெற்றுக்கொள்வதற்கு நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸினை அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 6478182798 6478182798.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் உற்பத்தி துறை விற்பனை ஏப்ரல் மாதத்தில் 4.2% அதிகரித்து 77.1 பில்லியன் டாலர்களாக பதிவாகியுள்ளது என கனேடிய புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக பெட்ரோலியம் மற்றும் நிலக்கரி உற்பத்தி பொருட்களின் விற்பனை 22.6% உயர்ந்து சாதனை அளவான 11.8 பில்லியன் டாலர்களை எட்டியுள்ளது. இதேவேளை கட்டுமானப் பொருட்கள் மற்றும் கனிம வளங்களுக்கான மொத்த விற்பனையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவின் உற்பத்தி மற்றும் மொத்த விற்பனை துறைகளில் தொடர்ச்சியான வளர்ச்சி பதிவாகி வருவது பொருளாதாரத்திற்கு சாதகமான அறிகுறி என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 நபர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப் புலனாய்வு திணைக்களம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். கடந்த 2008 இடம்பெற்ற இந்த மனித கொலைகள் குறித்து நடாத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளின் பின்னரே குற்றப் புலனாய்வு திணைக்களம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இவர் ஏற்கனவே கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புபட்ட குற்றச்சாட்டில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் டிக்டாக், ஸ்னாப்சாட் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட முக்கிய சமூக ஊடகங்களை 16 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார். இணையவழியில் இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நள்ளிரவு நேரத்தில் அவர்கள் தொடர்ந்து கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் இந்த நடவடிக்கை ஒரு முக்கிய திட்டமாக அமையும் என்று பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
5: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200,
3: விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
3: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 6474780144.
0: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் FM 102.7.

0: 3:49 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் வழங்குகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: இலங்கையில் நீங்கள் உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த முதலீட்டினை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற கனவினை கொண்டிருக்கலாம். உங்களுடைய சொந்த இடத்தில் இவ்வாறு ஒரு முதலீட்டினை செய்து கொள்ள வேண்டும் என்பது பலருக்கு ஒரு நோக்கமாக இருக்கலாம். அல்லது ஒரு இல்லத்தினை பெற்றுக் கொள்ள வேண்டும், ஒரு ஓய்வு கால இல்லத்தினை அல்லது வெக்கேஷன் கோவிலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ட்ரீமினை நீங்கள் கொண்டிருக்கலாம். ஆனால் அதனை எவ்வாறு நிறைவேற்றிக் கொள்வது, அதற்குரிய தகுந்த முதலீட்டு வாய்ப்புகள் என்ன என்பது பற்றிய ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கின்ற சூழலில், உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த முதலீட்டு வாய்ப்பு அல்லது மிகச்சிறந்த ஒரு இல்லத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை, அதுவும் ஒரு மிக மிக சிறந்த லொகேஷனில் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். குறிப்பாக இலங்கையின் கிழக்கில் தமிழர் தாய பகுதிகளில் மிக முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக திகழ்ந்து வருகின்றது பாசிக்குடா கடற்கரை பகுதி. இந்த பாசிக்குடா கடற்கரையிலிருந்து வெறும் 4 கிலோமீட்டர்கள் தூரத்தில் உங்களுக்கான ஒரு வீட்டினை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு. 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் டவுன் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டப்படுகின்ற ஒரு ப்ரொஜெக்டில் நீங்கள் உங்களுக்கான ஒரு இல்லத்தினை 32,000 கனடிய டாலர்களிலிருந்து பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பாக இது அமையும் என்பது சந்தேகமில்லை. என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் நிறைந்திருக்கின்ற ஒரு பகுதியாக இந்த பாசிக்குடா பகுதியை இருந்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு சிறந்த லொகேஷனில், ஒரு அழகான லொகேஷனில் உங்களுக்கான ஒரு ஓய்வு கால இல்லத்தினை, உங்களுக்கான ஒரு வெக்கேஷன் கோவினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால் கூட, அனைத்து வசதிகளும் இருக்கின்ற ஒரு லொகேஷனில் உங்களுக்கான ஒரு வீட்டினை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த பாசிக்குடா கார்டன்ஸ் தொகுதியினுடைய விற்பனை காணப்படுகின்ற குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஜிம், மீட்டிங் ஹோல் என்று சொல்லி பல்வேறுபட்ட வசதிகள், தரமான உணவுகளை மிக குறைவாக பெறக்கூடிய வகையிலான ஏராளமான ரெஸ்டாரண்ட்ஸ், இயற்கை எழில் நிறைந்த ஒரு லொகேஷன் பாசிக்குடா கடற்கரை கூட மிக அண்மையிலேயே காணப்படுகின்றது, ஸ்ட்ரீட் லைட்ஸ், அது மட்டுமல்லாமல் 24 மணி நேரமும் வேலையாட்களை பெறக்கூடிய வசதி என்று சொல்லி அனைத்துக்கும் பொருத்தமான ஒரு லொகேஷன். குறிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கான ஒரு இல்லமாக வெக்கேஷன் ஹோமாக இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் பொருத்தமான லொகேஷன் இருந்தால் இந்த பாசிக்குடா பகுதிகளில் நீங்கள் உங்களுக்கான ஒரு வீட்டினை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த பிரீமியம் டவுன் ஹோம்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கனடிய டாலர்களில், இவற்றுடைய விலை 32,000 டாலர்கள் மாத்திரமே என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. நீங்கள் விவரங்களுக்கு நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸினை அழைக்க முடியும். உங்களுடைய பெயரிலேயே இந்த இல்லங்களை பெறக்கூடிய சட்ட ரீதியான முறைகள் தொடர்பிலும் அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். 6478182798 6478182798

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
3: Ajax, Nissan and Infiniti இல் சேவிங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச Mohammed Levy, 437-477-7960, 437-477-7960.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
4: 416-461-6401.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours, ஃபண்டட் வித் இன் 72 hours.
4: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
5: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

நான்கு மணி ஆறு நிமிடம் எஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த மனத்தியலத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம். தற்போது வெளியில் 19 டிகிரி செல்சியஸ் 19 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய பொழுது சூரிய வெளிச்சம் மற்றும் முகில் நிறைந்த ஒரு பொழுதாகவே காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இரவு வெளியில் 13 டிகிரி செல்சியஸ் 12 உணர இருக்கின்றோம். நாளை செவ்வாய்க்கிழமை மழைக்குரிய ஒரு பொழுதான ஒரு நாளாக இருக்கப் போகின்றது. நாளை அதிகூடிய வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகின்றது. 5 மில்லிமீட்டர் வரையில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி தற்போதைய தரவுகள் வந்து கூறுகின்றன. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. நீங்கள் eastfm.ca ஊடாக உலகத்தில் எங்க இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக eastfm தமிழ், யூடியூப் ஊடாக eastfm 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, eastfm 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 4 மணி 7 நிமிடம், இது திசையெங்கும் கிழக்கு.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெஸ்யூமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17ஆம் தேதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2ஆம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
1: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
1: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிறு

0: பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்மன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 4:20 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. உலகத்திலே முன்னணி விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் வந்து சுமார் கிட்டத்தட்ட 1.8 trillion அமெரிக்க டாலர் மதிப்புடன் பங்கு சந்தையில் அறிமுகமாகி இருக்கின்றதாம். இதன் மூலம் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு பங்கு வெளியீடுகளில் ஒன்றாக இது பதிவாகி இருப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இதன் தலைமைத்துவத்தை யார் வகிக்கின்றார் அப்படின்னு பார்க்கும்போது எலான் மஸ்க் தான். அவரின் தலைமையிலான இந்த நிறுவனம் தானாம் இதன் தொழில் என்னென்னு பார்க்கும்போது ராக்கெட் லான்ச் மற்றும் ஸ்டார்லிங்க் இணைய சேவைகளின் மூலமே இது உலகளவில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கின்றது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதன் காரணமாக இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து போட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறாங்களாம் ஷேர்ஸை வந்து பெற்றுக்கொள்வதற்கு அப்படின்ட்டு கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. மொத்தத்தில் பார்க்கும்போது 1.8 trillion மதிப்புடைய பங்கு சந்தைக்குள் நுழைந்துள்ள இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மதிப்பு மிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஒன்றாக உருவெடுத்திருக்கின்றது அப்படின்னும் விண்வெளித்துறையில் புதிய ஒரு பொருளாதார சாதனை வந்து படைத்திருப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. 4:21 இது திசையெங்கும் கிழக்கு. இந்த வேளையில் நாங்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் வழங்குகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: இலங்கையின் கிழக்கில் பாசிக்குடா பகுதிகளில் உங்களுக்கான ஒரு டவுன் ஹவுஸ் அபார்ட்மெண்ட் ஒன்றினை 32,000 கனடிய டாலர்களில் இருந்து சொந்தமாக உடனாக உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டினையும் அல்லது ஒரு மிகச்சிறந்த இல்லத்தினையோ ஒரு ஓய்வு கால இல்லத்தினையோ வகேஷன் ஓமியை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இன்றைய நாளில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் இங்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. பாசிக்குடா பகுதியை பொறுத்தவரையில் எங்கள் அனைவருக்கும் அறிந்த ஒரு பிரதேசம், மிக மிக பிரபலமான ஒரு சுற்றுலா பிரதேசமாகவும் இது காணப்படுகிறது. ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் விரும்பி வந்து செல்கின்ற ஒரு இடம் இந்த பாசிக்குடா. ஒரு இயற்கை எழில் நிறைந்த இடம். அதே வேளையில் பாசிக்குடா கடற்கரையிலிருந்து 4 kilometers தூரத்தில் இந்த பிரீமியம் டவுன் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட் தொகுதி கட்டப்படுகின்றது. 200 மேற்பட்ட வீடுகள் கட்டப்படுகின்றன. பல்வேறுபட்ட வசதிகளை உள்ளடக்கி கிடைக்கப்படுகின்ற வீடுகளாகவே காணப்பட போகின்றன. ஜிம், மீட்டிங் ஹால் ஆகிய வசதிகள், அது மட்டுமல்லாமல் தரமான உணவுகளை நீங்கள் குறைவான விலையில் வழங்குகின்ற ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையவே இந்த பகுதிகளில் நிறைந்திருக்கின்றன. மிகவும் பசுமையான அதே வழியில் கடற்கரை கண்மையிலேயே அமைந்திருக்கின்ற ஒரு லொகேஷன் கார்டன் ஸ்ட்ரீட். அதேவழியில் லைட்ஸ் 24 hours வேலை செய்வதற்கு ஆட்கள் பெறக்கூடிய வசதிகள்னு சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதே வழியில் ஒரு ஓய்வு கால இல்லமாகவோ அல்லது உங்களுக்கான ஒரு வெக்கேஷன் ஹோமாகவோ இருந்தாலும் சரி, ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு கட்டுமானமாக இந்த பாசிக்குடா கார்டனின் கட்டுமானம் காணப்படுகின்ற மைக்ரோப்படத்தக்கது. 200 மேலான பிரீமியம் டவுன் ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கு கட்டப்படுகின்றன. மட்டக்களப்பில் இருந்து 20 kilometers தூரத்தில் திருவோணமலை வீதியில் இந்த பாசிக்குடா பீச்சுக்கு 4 kilometers நெருக்கமாக இந்த தொகுதி கட்டப்பட இருக்கிற மைக்ரோப்படத்தக்கது. விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க முடியும் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட், 6478182798. அதுவேளையில் சட்ட ரீதியாக உங்களுடைய பெயரிலேயே இந்த இல்லம் ஒன்றினை பெறக்கூடிய உதவிகளையும் வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸின். இது பற்றிய விவரங்களுக்கும் நீங்கள் அவர்களை அழைத்து தெரிந்து கொள்ள முடியும். மிகவும் பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலம் எங்களுடைய தமிழர் தாய பகுதியில், குறிப்பாக மட்டக்களப்பில் இருக்கின்ற மிக பிரபலமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இந்த பாசிக்குடா பகுதி காணப்படுகின்றது. இந்த பாசிக்குடா கடற்கரையிலிருந்து 4 kilometers அருகில் இவ்வாறு இந்த பிரீமியம் டவுன் ஹவுஸ் அபார்ட்மெண்ட் தொகுதி கட்டப்படுகின்றது. இதில் 32,000 கனடிய டாலர்களுக்கு நீங்கள் ஒரு வீட்டினை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய ஒரு இல்லமாகவோ அல்லது குறிப்பாக ஓய்வு கால இல்லமாகவோ அல்லது ஒரு வெக்கேஷன் ஹோமாகவோ அல்லது ஒரு மிக மிகச் சிறந்த முதலீடு, அதிகளவில் ரெண்டல் வருமானம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முதலீடாகவும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகிறது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். நீங்களும் விவரங்களை கிடைக்க முடியும் 6478182798. 6478182798.

0: கனேடிய பிரதமர் மார்க் கார்னி G7 நாடுகளின் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரான்சிற்கு பயணம் மேற்கொள்ளுகின்றார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான உடன்பாட்டை வரவேற்றுள்ள கனடா, ஹோமூஸ் நீரணை மற்றும் ஏனைய விடயங்களில் மற்றைய நாடுகளுடன் இணைந்து கனடா பங்களிப்பை வழங்க இந்த மாநாடு வழிவகுக்கும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். சுரேசாலாவின் உடல்நிலை குறித்து பரவி வரும் தகவல்களில் உண்மையில்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் சட்ட விதிகளுக்கு அமைய கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை அங்குள்ள நிபுணத்துவ மருத்துவர்கள் தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் என சுட்டிக்காட்டிய அமைச்சர், அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளதாகவோ அல்லது கவலைக்கிடமாக உள்ளதாகவோ எவ்வித மருத்துவ அறிக்கைகளும் குறிப்பிடப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே எட்டப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்திற்கு ஐநா அமைப்பு மற்றும் பல்வேறு நாடுகள் தங்களது வரவேற்பை தெரிவித்துள்ளன. இதற்காக உதவிய பாகிஸ்தான், கட்டார், சவுதி அரேபியா உள்ளிட்ட பிராந்திய நாடுகளுக்கு ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் நன்றி தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வரும் இந்த உடன்பாட்டின் முழுமையான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை எனினும் இதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளது. இதேவேளை ஈரான் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பாக தெளிவான இணக்கப்பாடுகளை வெளிப்படுத்தினால் அதன் மீதான பொருளாதார தடைகளை நீக்க தயாராக இருப்பதாக இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய 4 ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக அறிவித்துள்ளன.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார், 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம் 6479826476, 6479826476.
3: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: Ajax Mitsubishi Canada's number 1 PHEV kalai 1.49% rate il varantham $108 plus tax il irundhu finance aladhu lease seyungal 5 aandugalukku aladhu 100000 kilometers ku free oil changes market il ye cheapest SUV best warranty udan perum vaippaga 2026 RVR kalai varantham $78 plus tax il irundhu 5 aandugalukku aladhu 100000 kilometers ku free oil changes udan pettukollungal anaitu pudhiya vaagana kolvanavargalukkum visada parisugalum kaathirukku Armored Thamseen 437-860-7002 437-860-7002
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatuden city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
3: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற licensed Pound Brokers குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்புமிக்க தங்கத்தை விற்க வேண்டாம் அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக்கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள் குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட் அழையுங்கள் 437-984-1061 Riverdale Pound Brokers நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morning Sir and Finch சந்திப்பு கண்ணையில் 2225 Markham Road Suite 408 Scarborough நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
5: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பு உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்
5: ஓபன் 7 டேஸ் a week காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை வாக்கின்ஸ் வெல்கம் அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்வீட் 6A ஸ்காப்ரோ 416-649-63 88
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே
8: சின்ன ஆக்சிடென்ட் சரியான மசில் ஸ்பெயின் டாக்டர்ட்ட போனான் பிசியோதெரபிக்கு போ சொன்னவர் எங்க போறன்னு தெரியல
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074
10: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 EastFM.ca
11: சொல்லாமலே யார் பார்த்தது

0: 4:46 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சைனால வந்து கடும் கோடை வெயில இருந்து தப்பிப்பதற்கு வந்து மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தாமரை இலைகளை வந்து தங்களோட முகத்துல வந்து முகமூடி போல பயன்படுத்துகின்ற ஒரு வித்தியாசமான முறையை வந்து பின்பற்றுகின்றார்களாம். அதாவது அந்த தாமரை இலையில கண் மற்றும் மூக்கு இருக்கும் இடத்துல வந்து சிறிய துளைகளை வந்து செய்துவிட்டு தாமரை இலைகளை வந்து முகத்துல பொருத்தி பயன்படுத்துற இந்த நடைமுறையை தான் செய்து வர்றாங்களாம். இது வந்து செய்தித்தாள்கள்ல வந்து மிக வேகமாக பரவி வருது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்றாங்க மக்கள் அப்படின்னா, குறைந்த செலவிலும் இயற்கையான முறையிலும் வெயில் இருந்து தங்களை பாதுகாப்பை வந்து தருகின்றதாம் அந்த தாமரை இலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட அங்க உள்ள டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தாமரை இலைகள் வந்து நேரடியாக வெயிலை வந்து ஓரளவுக்கு தடுக்கும் அப்படின்றும், ஆனால் சன்ஸ்கிரீனுக்கு மாற்றாக அது அமையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் புற ஊதா கதிர்களில் இருந்து முழுமையான பாதுகாப்பை வந்து அந்த தாமரை இலை வந்து வழங்காது அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட கடும் கோடை வெப்பத்தை வந்து சமாளிப்பதற்கு சீன மக்கள் பின்பற்றுகின்ற இந்த ஒரு வித்தியாசமான ஒரு முறை வந்து உலகம் முழுவதுமே மிகவும் ஆச்சரியத்தையும் சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி செய்தித்தாள்கள் வந்து கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். 4:47 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் வழங்குகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: இலங்கையில் ஒரு சிறந்த முதலீட்டினை செய்து கொள்ள வேண்டும், குறிப்பாக தமிழர் தாயக பகுதிகளில் ஒரு சிறந்த முதலீட்டினை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கனவு, அல்லது இலங்கையில் ஒரு ஓய்வு கால இல்லத்தினை அல்லது ஒரு வெக்கேஷன் இல்லத்தினை ஒரு சிறந்த லொகேஷனில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கனவு உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதனை எவ்வாறு செய்து கொள்வது, குறிப்பாக ஒரு சிறந்த வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு நம்பகரமான முதலீட்டினை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அனைத்து வசதிகளும் இருக்கின்ற ஒரு சிறந்த வெக்கேஷன் ஹோமினை ஓய்வு கால இல்லத்தினை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்கின்ற கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட் சிங். குறிப்பாக இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கின்ற பாசிக்குடா பகுதியில் உங்களுக்கான ஒரு டவுன் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட் பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகிறது. 200 மேற்பட்ட பிரீமியம் டவுன் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டப்படுகின்ற கட்டுமான

0: நேரம் 4:50 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் வழங்குகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மட்டக்களப்பில் மிக பிரபலமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கின்ற பாசிக்குடா கடற்கரைக்கு அண்மையில் உங்களுக்கான ஒரு பிரீமியம் டவுன் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்டினை பெறக்கூடிய வாய்ப்பினை நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. கனடிய டொலர்களில் 32,000 டொலர்களிலிருந்து நீங்கள் இந்த ஒரு பிரீமியம் டவுன் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்டினை பெற்றுக்கொள்ள முடியும். மிக மிக பிரபலமான எங்கள் மக்களால் மிகவும் அறியப்பெற்ற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இது காணப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ட்ரீமினை கொண்டிருக்கலாம். ஆனால் இவ்வாறு வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டினை நம்பகரமான முறையில் செய்து கொள்வது என்கின்ற ஒரு குவெஷன் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அது அதற்கு உதவுவதற்கு தயாராக இருக்கின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட் சிங். ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் நிறைந்து வருகின்ற ஒரு சுற்றுலா தலமாக இந்த பகுதி காணப்படுகின்றது. பாசிக்குடா பகுதி காணப்படுகின்றது. இங்குதான் இந்த பாசிக்குடா கார்டன்ஸ் கட்டுமானம் இடம்பெறுகிறமை குறிப்பிடத்தக்கது. எனவே ஒரு ஹை ரென்டல் பொட்டன்ஷியல் இருக்கின்ற ஒரு இடத்தில் உங்களுக்கான ஒரு முதலீட்டினை இந்த ஒரு இல்லத்தினை வாங்குவதன் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது ஒரு ஓய்வுகால இல்லத்தினையோ ஒரு வெக்கேஷன் இல்லத்தினையோ வசதிகள் நிறைந்திருக்கின்ற அழகான ஒரு இடத்தில் நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும், இலங்கையில் எங்களுடைய தாயக பகுதிகளில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இது காணப்படுகின்றது. குறிப்பாக மட்டக்களப்பில் இருந்து 20 கிலோமீட்டர்கள் தூரத்தில் திருவோணமலை வீதியில் பாசிக்குடா பீச்சிலிருந்து 4 கிலோமீட்டர்கள் மிக அருகில் இவ்வாறு இந்த பாசிக்குடா கார்டன்ஸ் கட்டப்பட இருக்கின்றது. 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் டவுன் ஹவுஸ் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டப்பட இருக்கின்ற கட்டுமானம். இதில் 32,000 டொலர்களில் இருந்து நீங்கள் ஒரு அபார்ட்மெண்ட்டினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. விவரங்களை கிடைக்கலாம் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட் 6478182798. குறிப்பாக இந்த கட்டுமானத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏராளமான வசதிகளோடு இது கிடைக்கப்பட போகிறது. ஜிம், மீட்டிங் ஹால் என்று சொல்லி பல்வேறுபட்ட வசதிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் தரமான உணவுகளை மிக குறைவான விலைகளில் வழங்கக்கூடிய பல்வேறுபட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைந்திருக்கின்றன. இயற்கை எழில் நிறைந்திருக்கின்ற ஒரு லொகேஷன். அதே வழியில் ஸ்ட்ரீட் லைட்ஸ், அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரம் வேலையாட்களை பெறக்கூடிய வசதிகள் என்று சொல்லி ஒரு வசதியான இடத்தில் நீங்கள் உங்களுக்கான ஒரு வெக்கேஷன் ஹோமினையோ ஒரு ஓய்வுகால இல்லத்தினையோ அமைத்துக் கொள்ள முடியும். இந்த வசதிகள் உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு ரெண்டல் இன்கம் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டினை பெறக்கூடிய வசதிகளாகவும் இருப்பதையும் இங்கே நீங்கள் கவனத்தில் கொள்ள முடியும். எனவே நீங்களும் உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டினையோ ஒரு ஒரு ஹொலிடே ஹோமினையோ நீங்கள் இலங்கையில் மட்டக்களப்பில் பாசிக்குடா கடற்கரை பகுதியில் சென்று வாய்க்கொள்வதற்கு நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் உங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே வழியில் நீங்கள் இந்த இல்லத்தினை சட்ட ரீதியாக உங்களுடைய பெயரில் பெற முடியுமா என்பது பற்றிய உதவிகளை கூட அவர்கள் செய்கின்றார்கள். விவரங்களை கிடைக்க முடியும் 6478182798.
0: நேரம் 4:53 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த தகவலுடன் நாங்களும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்தும் காஃபி டபுள் டபுளில் உங்களுடன் லாவண்யா மற்றும் ஜஸ்மிதா இணைந்திருப்பார்கள். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேர்களே.

0: பாட்டுக்கரு பண்பலை
1: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்கர் பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி ஜூன் 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479 7071.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 4162936262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 4167201184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 4167201184, 4167201184.
1: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 4 அமெரிக்க சுற்றுலா. 27 வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள், குரோவ் சிட்டி ஷாப்பிங். July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 to 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 4164563514 4164563514.
4: ஸ்காபரோவில் அகரம் சில்க், 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம், பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
4: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
4: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
6: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
7: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: நன்றி சுரேகா. நேரம் 5:03 நேர்களை இப்பொழுது முதல் 7 வரை இஸ்டெஃபெமின் காற்றலையில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு
1: ஜஸ்மிதா சிவரூபன்,
0: லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.
0: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0-4-1-416-5-5-4-4-0-4-0. வெளியில் 22 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 24 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை 19 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவதும் 19 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
1: அதேபோன்று ஜிடிஏவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. Facebook, Instagram, TikTokலும் EastFM தமிழூடாக எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். யூடியூபில் EastFM 102.7 மற்றும் EastFM இன் தொடர்புகளுக்கு 416-824-1212, EastFM இன் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com.
0: இணைந்து கொள்ள முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் இமானுவல், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கேன். நீங்கள் இருவரும்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் இமானுவல். இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப?
2: காதல் என்னும் தேர்வெழுதி.
1: நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கிறீங்க. யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பாடல் கேட்போம்?
2: அனைத்து ஈஸ்ட் எஃப்எம் நேயர்களுக்காகவும் காஃபி டபுள் டபுள் நேயர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி இமானுவல், வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.

0: நேரம் 5:11 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள் என்று சொல்லிக்கொண்டு காஃபி டபுள் டபுளில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040.
1: நினைவு கொள்ள மாட்டது நீயர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சந்துரு, எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் சந்துரு. இன்றைய நாள் எல்லாம் எப்படி போகுது?
2: கிரிக்கெட்டோட தான் போச்சு, அப்புறம் வேலையோட போச்சு.
0: சரி, சோ அந்த பயணத்தோட எனக்கு என்ன பாடல் கேப்ப?
2: வானவில் படத்துல இருந்து ஓ தமிழ் பெண்ணே.
0: கண்டிப்பா கேட்டு மகளெல்லாம். நன்றி வணக்கம் சந்திர.
2: நன்றி வணக்கம் இருவருக்கும்.
1: நன்றி வணக்கம். உங்கள் ஊர் ஒன்று குடல்கள், பாடசாலை ஒன்று குடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5-star tours Canada USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள் Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி 16 பேர் பயணிக்க Limo Seat Sound System Lights Coolers உடன் Party Bus குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள் வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன 5-star Our tours 416-474-1398 416-821-6929
2: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-5899
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள் முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி. குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-996-59
4: கொஞ்சம் உடுப்புகள் டிவி லேப்டாப் ஐபோன் சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo Markham Steels Red Building இன் உள்ளே 416-291-3232
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ

0: சேவைகளுக்கும் மாகமன் ஷெபேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
1: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்க.
2: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட் பில் பண்றது?
1: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
3: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 647-980-4779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ, 647-980-4779.
4: இசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
5: 5:21 கேட்டுக் கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள்.
6: நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்க அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம் உடுப்புட்டியூர் ராஜா.
5: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
7: பாட்டு நான் சொன்ன பாட்டுக்கு முன்ன உங்களோட தயவுடன் ஒரு சின்ன குறிப்பு. என்னுடைய நண்பன் உடுப்புட்டி உறவு தான். அவர் மூன்று பிள்ளைக்கு ஒரு அப்பா. நேற்று சோயினகரமாக ஆஸ்பத்திரி நேரம் ஒரு தவறான சிகிச்சையாலே அவர் இழந்துச்சார். அவர் இன்னைக்கு ஒரு பாடல் சங்கம படத்துல. இதே நேரம் 2 அந்த உடுப்புட்டி உறவு, ரெண்டு பேரே கல்யாண அறுவை சிகிச்சையால உயிர் போயிட்டு கவனமாக இருக்கலாம். நீங்கள்
5: நன்றி, நன்றி உங்களுக்காக பாடல் வருகிறது. நன்றி உடுப்புட்டி ராஜா.
6: இப்பொழுது நாங்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் தரும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
8: இலங்கையில் தமிழர் தாயக பகுதிகளில் ஒரு முதலீட்டினை செய்து கொள்ள வேண்டும். நம்பகரமான அதே வழியில் உயர்வான ரெண்டல் இன்கம் தரக்கூடிய ஒரு முதலீட்டினை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கனவினை நீங்கள் கொண்டிருக்கலாம். அல்லது ஒரு சிறந்த லொக்கேஷனில், வசதிகளோடு சேர்ந்த லொக்கேஷனில் உங்களுக்கான ஒரு ஹாலிடே இல்லத்தினை அல்லது ஒரு ஓய்வுகால இல்லத்தினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கனவினை நீங்கள் கொண்டிருக்கலாம். ஆனால் அதனை எவ்வாறு நிறைவேற்றிக் கொள்வது என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கின்ற சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பினை இப்பொழுது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் ஏற்படுத்தி தருகின்றது. மட்டக்களப்பில் பிரபலமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கின்ற பாசிக்குடாவுக்கு அண்மையில் உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய ஒரு டவுன் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்டினை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. 200 மேற்பட்ட பிரீமியம் டவுன் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் காட்டப்பட இருக்கின்றன. குறிப்பாக பாசிக்குடா கடற்கரையிலிருந்து வெறும் 4 தூரத்திலேயே இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு நகரிலிருந்து 20 தூரத்தில், முக்கியமாக திருகோணமலை பிரதான வீதிக்கு அண்மையிலேயே இந்த வீடுகள் கட்டப்பட இருப்பதால் ஒரு சிறந்த லொகேஷன், வசதியான லொகேஷன், இலகுவாக இவ்வாறு பீச்சஸ் போன்றவற்றை அக்சஸ் பண்ணிக் கொள்ளக்கூடிய லொகேஷனில் உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டினையோ அல்லது ஒரு இல்லத்தினையோ இவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும். கெனடி டாலர்களில் $32,000 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. பார்க்கிங் வசதிகளோடு கிடைக்கப்படுகின்ற ஒரு வீடு, குறிப்பாக 1-3 கார்களை பார்க் பண்ணிக் கொள்ளக்கூடிய வகையிலான ஆசுவாசமான கட்டமைப்புடன் கூடிய வீடாக இந்த வீடு காணப்படுகின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்டினை அழைக்க முடியும். குறிப்பாக இந்தியாவில் கூட கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் 200 கெனடியர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்களை, வீடுகளை பெற்றுக் கொடுத்தவர்களாக நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் திகழ்ந்து வருகின்றார்கள். அழைக்கலாம், 647-818-2798. இந்த வீடுகளை பொறுத்தவரையில், இந்த அப்பார்ட்மெண்ட் டவுன் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட் தொகுதியினை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட வசதிகளோடு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற தொகுதிகளாக காணப்படுகின்றன. ஜிம் இருக்கின்றது, மீட்டிங் ஹால்ஸ் இருக்கின்றது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கின்றது. 24 உங்களுக்கான இந்த ரெஸ்டாரண்ட் வசதிகள், பணியாளர் வசதிகள் இருக்கிறமே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. ஸ்ட்ரீட் லைட்ஸ், அது மட்டுமல்லாமல் மரங்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு இயற்கையான ஒரு லொகேஷனாக இது உருவாக்கப்பட இருக்கின்றது. இந்த இடத்தில் தான் நீங்கள் இவ்வாறு ஒரு வீட்டினையோ ஒரு முதலீட்டினையோ நீங்கள் பெற்றுக்கொள்ள போன்றீர்கள். அது மட்டுமில்லாமல் லொட்களை கூட, நீங்கள் காணிகளை கூட பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பகுதியில் என்பதும் இங்கே இப்பொழுது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸினால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு மட்டக்களப்பு நகரத்திலிருந்து 20 தூரத்தில் திருகோணமலை பிரதான வீதி கண்மையிலேயே, அது மட்டுமில்லாமல் பாசிக்குடா பீச்சிலிருந்து வெறும் 4 தூரத்தில் ஒரு மிகச்சிறந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க முடியும் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். 32,000 இந்த வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 647-818-2798. 647-818-2798.

0: 5:27 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள்.
1: காஃபி டபுள் டபுளில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040 416-554-4040
0: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
2: நிர்மதி செல்வா செல்வி.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறேன். நீங்க எல்லாம் அப்படியா இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப?
2: விளக்கு வைப்போம், விளக்கு வைப்போம் பாடல்.
1: கண்டிப்பா யார், இளையராஜா இசையில் நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கிறீங்க, எல்லாருமே கேட்டு மகிழ்வா.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஆனா மகிழ்றதுக்கு முன்னம் நியூஸ கேட்கணும், அதால நியூஸ்க்கு போய்தான் நான் பாட்டு வரும்.
1: எஸ், அது வரைக்கும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4040

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-9086-56-56.
2: East FM தமிழ் செய்திகள்.
3: கனடாவின் உற்பத்தி துறை விற்பனை ஏப்ரல் மாதத்தில் 4.2% அதிகரித்து 77.1 பில்லியன் டாலர்களாக பதிவாகியுள்ளது என கனடிய புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக பெட்ரோலிய மற்றும் நிலக்கரி உற்பத்தி பொருட்களின் விற்பனை 22.6% உயர்ந்து சாதனை அளவான 11.8 பில்லியன் டாலர்களை எட்டியுள்ளது. இதேவேளை கட்டுமான பொருட்கள் மற்றும் கனிம வளங்களுக்கான மொத்த விற்பனையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவின் உற்பத்தி மற்றும் மொத்த விற்பனை துறைகளில் தொடர்ச்சியான வளர்ச்சி பதிவாகி வருவது பொருளாதாரத்திற்கு சாதகமான அறிகுறி என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
4: கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 நபர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தொடர் தொடர்பாக பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. கடந்த 2008 இடம்பெற்ற இந்த மனித கொலைகள் குறித்து நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளின் பின்னரே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இவர் ஏற்கனவே கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புபட்ட குற்றச்சாட்டில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: பிரித்தானியாவில் டிக்டாக், ஸ்னாப்சாட் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட முக்கிய சமூக ஊடகங்களை 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார். இணையவழியில் இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நள்ளிரவு நேரத்தில் அவர்கள் தொடர்ந்து கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் இந்த நடவடிக்கை ஒரு முக்கிய திட்டமாக அமையும் என்று பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
5: Are you ready for it? இசையும் இம்சையும் இணைந்து

0: பாடும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
1: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
2: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengum. Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattrukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Side and Shepherd Sandipal. Focus Educational Services.
3: Indrum Isayudan. East FM Ungaludan. 102.7.
4: ஐந்து மணி 41 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி. 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-555-4440.
5: நாங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம் சந்தியா.
6: வணக்கம்,
5: எப்படி இருக்கிறீங்க?
6: நல்ல சோ, நீங்க?
4: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சந்தி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
6: விண்ணுக்கும் மண்ணுக்கும் அந்த படத்துல இருந்து உனக்கு என்ன உனக்கு என்ன பிறந்தேனே அந்த சாங்.
5: கண்டிப்பா. யார் யாருக்கெல்லாம் பாடலை கேட்டு மகிழ்வோம்?
6: எல்லாருக்கும், ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்காகவும்.
5: கண்டிப்பா, அனைவருமே கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம் சந்தியா.
6: பாய் பாய்.

0: நேரம் 5:46. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள். நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழையுங்கள் 416-554-4040.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐஸ்வர்யா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் ஐஸ்வர்யா. இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப?
2: ராமன் அப்துல்லா, எனக்கு அந்த பாடல் ரொம்ப இஷ்டம்.
1: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ஐஸ்வர்யா.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நன்றி.
0: இப்பொழுது நாங்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் தரும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
3: இலங்கையில் உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கனவு உங்களுக்கு இருக்கலாம். அல்லது இலங்கையில் தமிழர் தாயகப் பகுதிகளில் உங்களுக்கான ஒரு ஹாலிடே இல்லத்தினையோ அல்லது ஒரு ஓய்வு கால இல்லத்தினையோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கனவினை கொண்டிருக்கலாம். ஆனால் அதனை எவ்வாறு செயல்படுத்துவது, எவ்வாறு நம்பகரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டினை பெறுவது, எவ்வாறு ஒரு வசதிகள் படைத்த இடத்தில் ஒரு ஓய்வு கால இல்லத்தினையோ ஒரு ஹொலிடே இல்லத்தினையோ பெற்றுக்கொள்வது என்பது பற்றிய குவேஷன்கள் உங்களுக்கு இருக்க முடியும். உங்களுக்கு இப்பொழுது ஒரு சிறந்த வாய்ப்பினை நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் வழங்குகின்றது. இலங்கையின் தமிழர் தாயக பகுதிகளில், குறிப்பாக மட்டக்களப்பில் மிக முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கின்ற பாசிக்குடா பகுதிகளில் கட்டப்படுகின்ற பாசிக்குடா கார்டன்ஸில் உங்களுக்கான ஒரு பிரீமியம் டவுன் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்டினை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் இங்க். இந்த வீடுகளை நீங்கள் 32,000 கனடிய டாலர்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மிக மிக பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலமாக பாசிக்குடா பகுதி இருக்கின்றது. பாசிக்குடா கடற்கரையில் இருந்து கூட வெறும் 4 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் திருவோணமலை பிரதான வீதிக்கு அண்மையிலேயே இந்த வீடுகள் கட்டப்படுவதால் இன்னும் வசதி படைத்த ஒரு லொகேஷனாகவும் காணப்படுகின்றது. பெட்டிகுலோ நகரிலிருந்து 20 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இந்த வீடுகள் இவ்வாறு கட்டப்பட இருக்கின்றமை மேலும் ஒரு சிறந்த வாய்ப்பினை உங்களுக்கு தருகிறது. ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஓய்வுகால இல்லமாகவோ அல்லது ஒரு வெக்கேஷன் ஹோமாக இருந்தாலும் சரி, ஒரு பொருத்தமான ஒரு இல்லத்தினுடைய கட்டுமானமாக இந்த பாசிக்குடா கார்டன்ஸ் பிரீமியம் டவுன் ஹவுஸ்களுடைய கட்டுமானம் காணப்படுகிறது. நீங்கள் விவரங்களுக்கு அழைக்க முடியும் நல்லூர் குமரம் டெவலப்மெண்ட்ஸ், 6478182798, 6478182798. கட்டுமானத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பல்வேறுபட்ட வசதிகளோடு அது கிடைக்கப்பட போனது. ஜிம் இருக்க போனது, மீட்டிங் ஹால் இருக்க போனது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்க போனது. குறிப்பாக இந்த சேவைகள் 24 மணி நேரமும் அவைலபிளாக இருக்கும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இங்கிருந்து ஒருவர் இலங்கைக்கு வெக்கேஷன் சென்று இந்த வீடுகளில் தங்கப்போவராக இருந்தால் செல்லுகின்ற நேரத்தை பற்றி கவலைப்படுத்தவில்லை. 24 மணி நேரமும் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் அடங்கலான சேவைகள் உங்களுக்காக வழங்கப்படும் வகையில் மெயின்டெனன்ஸ் இருக்க போகின்றது. அது மட்டுமல்லாமல் அழகான ஒரு குளிர்ச்சியான நிழல் தருகின்ற மரங்கள் நிறைந்த ஒரு கட்டுமான பகுதியாக இது காணப்பட போன்றது. ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்க போன்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட வசதிகள் நிறைந்திருக்கின்ற ஒரு லொகேஷனில் மிக முக்கியமாக பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அண்மையில் இந்த டவுன் ஹவுஸ்கள் கட்டப்பட இருக்கின்றன என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. எனவே நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டினையோ ஒரு இல்லத்தினையோ பெறுகின்ற கனவினை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற வாய்ப்பினை தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். உங்களுடைய பெயரிலேயே இந்த இல்லங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் தொடர்பிலும் அவர்கள் உதவுகின்றார்கள். விவரங்களுக்கு அழைக்க முடியும் 6478182798, 6478182798.

0: திசையெங்கும் கேட்கும் இசை East FM.ca. நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
1: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி, 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
2: Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin, 437-860-7002, 437-860-7002.
3: Middlefield-க்கு இடையில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், Middlefield and Finch, Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM, East FM 102.7.
6: 5:58 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள்
7: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம் தேவகுமார்.
8: வணக்கம் இருவருக்கும். வணக்கம் தேவகுமார், அதுக்கு நலமா இருக்கிறீங்களா இருவரும்?
7: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் தேவகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
8: நலமா இருக்கோம். உங்களோட ரெண்டு பேர்த்த பேரே சொல்லி நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நீங்கள் தான் போகணும் காசு வரும்
6: அப்படி என்று நாங்கள் சொல்லவே இல்லையே.
8: நீங்க சொல்ல
6: என்ன பாட்டு கேட்கலாம்?
8: எனக்கு இன்றைக்கு பரிமலா அண்ட் கோ அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு தக்காளி அந்த பாடல்
7: கண்டிப்பா புத்தம் புதிய பாடல் ஒன்று கேட்டு இருக்கிறீங்க. அனைவருமே கேட்டு மகிழ்வோம் தேவகுமார். நன்றி, வணக்கம்.
8: நன்றி, நன்றி இருவருக்கும். நன்றி
6: நன்றி, வணக்கம்.

0: 6:03 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00 வெளியில் 18 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும் 18 டிகிரி செல்சியஸ்
1: தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம் கோகுலன்.
2: வணக்கம் அஸ்மிதா. வணக்கம் லாவண்யா.
0: எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பார்க்கப்ப?
2: இன்னைக்கு ஆளில்லாம் அழகராயால இருந்து செல்லமே செல்லமே.
1: கண்டிப்பா அனைவருமே கேட்டு மகிழ்வோம். நன்றி வணக்கம் கோகுலன்.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலையில் இந்த மாற்றமும் இல்லை.

0: 6:08 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: நாங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம் கண்ணன்.
2: வணக்கம். தலமா இருக்கிறீங்களா?
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: சொல்லுங்க கண்ணன், என்ன பாட்டு கேட்க போறோம்?
2: மஜினு படத்துல முதல் கிழமை என்ற பாட்டு.
1: கண்டிப்பா அனைவருமே கேட்டு மகிழ்வோம். நன்றி. வணக்கம் கண்ணன்.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.
3: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
6: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
7: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
8: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
8: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
8: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி Drive, Unit 67, Markham.
8: 416-461-6401.

0: 6:17 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00.
1: தொடர்ந்து அழைப்பிள்ளங்களுடன் கரண். வணக்கம் கரண்.
2: வணக்கம் ஜஸ்மிதா.
0: நல்ல சோமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க கரண்?
1: சரி, இன்றைக்கு என்ன பாடல் கேப்ப?
0: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: இப்பொழுது நாங்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் தரும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
3: இலங்கையில் உங்களுக்கான ஒரு நம்பகரமான சிறந்த ரெண்டு வருமானம் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டினை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற கனவு உங்களுக்கு இருக்கலாம். அல்லது ஒரு சிறந்த லொகேஷனில் உங்களுக்கான ஒரு நல்லதொரு ஹாலிடே இல்லத்தினையோ ஒரு ஓய்வு கால இல்லத்தினையோ வாங்கி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கனவினை நீங்கள் கொண்டிருக்கலாம். இதனை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் நிறுவனம். குறிப்பாக இந்தியாவில் கூட கிழக்கு கடற்கரை சாலையில் தமிழ்நாட்டில் 200 மேலான கனடாவைச் சேர்ந்தவர்களுக்கு வீடுகளை முதலீடுகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது, கட்டி கொடுத்திருக்கின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இலங்கையில் மட்டக்களப்பில் மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருக்கின்ற பாசிக்குடாவில் பாசிக்குடா கார்டன்ஸின் கட்டுமானத்தை அது செய்து வருகின்றது. 200 மேற்பட்ட பிரீமியம் டவுன் ஹவுஸ்கள் கட்டப்படுகின்ற கட்டுமானம். அது மட்டுமல்லாமல் வீடுகளை கட்டுக்கொள்வதற்கான காணிகளை கூட இந்த கட்டுமானத்தை இந்த பகுதியில் நீங்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். மட்டக்களப்பு நகரில் இருந்து 20 தூரத்தில் திருவண்ணாமலை பிரதான வீதிக்கு அருகிலேயே குறிப்பாக பாசிக்குடா பீச்சிலிருந்து வெறும் 4 அருகில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. எனவே ஒரு மிக முக்கியமான சுற்றுலா தலமாக தமிழர் தாய்ப்பகுதிகளில் பாசிக்குடா பகுதி இருந்து வருகின்றது. அங்கு நீங்கள் பெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட், மிகச்சிறந்த ரெண்டல் வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். வருடம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கின்ற பகுதியிலது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் ஒரு ஓய்வு கால இல்லமாகவும் உங்களுக்கான ஒரு வெக்கேஷன் ஹோமாக கூட நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து வசதிகள் நிறைந்திருக்கின்ற ஒரு அழகான லொகேஷனில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸினை நீங்கள் அழைக்கலாம். விவரங்களுக்கு கெனடிய டொலர்களில் 32,000 நீங்கள் ஒரு வீட்டினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. 6478182798 என்பது அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம். ஜிம், மீட்டிங் ஹால் என்று சொல்லி பல்வேறுபட்ட வசதிகளை இந்த கட்டுமான தொகுதி கொண்டிருக்க போகின்றது. அது வழியில் குறைவான விலைகளில் உணவுகளை பெறக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸினை கொண்டிருக்க போகின்றது. நிழல் தருகின்ற அழகான மரங்கள், கார்டன்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ். அதே வழியில் 24 பணியாளர் சேவைகள் பெற்றுக்கொள்ளப்படவையும் 24 ரெஸ்டாரண்ட் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது எந்த நேரத்துக்கு நீங்கள் அங்கு சென்றடைந்தாலும் கூட உங்களுக்கான அனைத்து வசதிகளும் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த மெயின்டெனன்ஸ் இருக்க போன்றது. அவ்வாறானத்தில் தான் இந்த பாசிக்குடா கார்டன்ஸ் அமைய போகும்.

பிரீமியம் டவுன் ஹவுஸ்களாக ஒன்றிலிருந்து மூன்று கார்களை பார்ப்பனை கொள்ளக்கூடிய வசதிகளோடும் இந்த டவுன் ஹவுஸ்கள் கட்டப்பட இருக்கின்றன. குறிப்பிடத்தக்கது, இனி ஒரு மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்னையோ அல்லது உங்களுக்கான ஒரு வெக்கேஷன் கோவினியோ ஓய்வுகள் இல்லத்தினோ இவ்வாறு மட்டக்களப்பில் பாசிக்குடாவில் பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் அழைக்கலாம். நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ், 6478182798, 6478182798.

0: and she just love me.
1: 6:26 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்
2: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் காசிநாதன். வணக்கம் காசிநாதன்.
3: வணக்கம் காசிநாதன். அண்ணாமலை உடத்திலிருந்து வந்தேனா வார்க்காரன் பாட்டை கேட்போம்.
2: கண்டிப்பா நல்ல ஒரு பாடல் கேட்டு இருக்கிறீங்க, அனைவருமே கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம் காசிநாதன்.
3: நன்றி, வணக்கம் லாவண்யா.
1: நன்றி, வணக்கம்.

0: கனேடிய பிரதமர் மார்க் கார்னி G7 நாடுகளின் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரான்சுக்கு பயணம் மேற்கொள்கின்றார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான உடன்பாட்டை வரவேற்றுள்ள கனடா ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் ஏனைய விடயங்களில் மற்ற நாடுகளுடன் இணைந்து கனடா பங்களிப்பை வழங்க இந்த மாநாடு வழிவகுக்கும் என பிரதமர் தெரிவித்துள்ளார்.
1: சுரேசாலேவின் உடல்நிலை குறித்து பரவி வரும் தகவல்களில் உண்மை இல்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிலச தெரிவித்துள்ளார். தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் சட்ட விதிகளுக்கு அமைய கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை அங்குள்ள நிபுணத்துவ மருத்துவர்கள் தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் என சுட்டிக்காட்டிய அமைச்சர், அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளதாகவோ அல்லது கவலைக்கிடமாகவோ உள்ளதாக என்று எவ்வித மருத்துவ அறிக்கைகளும் குறிப்பிடவில்லை எனவும் தெரிவித்துள்ளார்.
0: அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே எட்டப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்திற்கு ஐநா அமைப்பு மற்றும் பல்வேறு நாடுகள் தங்களது வரவேற்பை தெரிவித்துள்ளன. இதற்காக உதவிய பாகிஸ்தான், கட்டார், சவுதி அரேபியா உள்ளிட்ட பிராந்திய நாடுகளுக்கு ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டேரஸ் நன்றி தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வரும் இந்த உடன்பாட்டின் முழுமையான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை எனினும் இதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளது. இதேவேளை ஈரான் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பாக தெளிவான இணக்கப்பாடுகளை வெளிப்படுத்தினால் அதன் மீதான பொருளாதார தடைகளை நீக்க தயாராக இருப்பதாக இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய 4 ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக அறிவித்துள்ளன.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: Are you ready for it?
4: இசையும் இம்சையும் இணைந்து ஒலிக்கும் மாலை வேளை.
5: கண்ணால் அட்டு திங்க ஆசையா.
4: 5 மணி முதல் 7 மணி வரை ஈஸ்ட் FM-இல் 2 மணி நேரங்கள்.
5: கண்ணால் அட்டு லட்டு திங்க ஆசையா.
4: கோஃபி டபுள் டபுள்.
6: கோஃபி டபுள் டபுள்.
1: வணக்கம்
0: பபி.
7: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் பபி, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நானும் நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
7: எனக்கு கரிகரன் பாடினது நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன்னு.
0: வித்யாசாகர் இசையில் நல்ல ஒரு பாடல் கேட்டு இருக்கிறீங்க, அனைவருமே கேட்டு மகிழ்வும் பபி. நன்றி, வணக்கம்.
7: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
8: நீ

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass.
5: 102.7 FM.
6: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-ம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
7: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
8: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719. 437-243-1719.
5: Master Productions மற்றும் C-Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.7.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: East FM 102.7 கேட்டாலே summer. East FM 102.7.
6: 6:43 கேட்டுக்கொண்டிருப்பது East FM in Coffee Double Double.
7: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் இந்திரன். வணக்கம் இந்திரன்.
8: வணக்கம் ஜஸ்விதா. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
6: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்ல சுகமா மரமா இருந்து வாழ்றவுடைய ஒரு பிரச்சனையுமே இல்லை. எல்லாத்துக்கும் தலையாட்டினா பிரச்சனை முடிஞ்சு.
7: சரி, சிச்சுவேஷன் பாட்டு போல. அங்க வீட்டை போயிட்டு இருக்கீங்களா இந்திரன்?
8: ஆமா ஆமா ஆமா, இது இன்னும் ரிமைண்டரா இருக்கும்.
6: இப்பவே ஆரம்பிச்சா தான் வீட்டை போயிருக்கலாம், அப்படி சரியில்லாமே இந்திரன்.
7: அப்பவே அந்த இதுக்குள்ள போயிடும், செட்டில் பண்ணிடும். சரி, இன்னைக்கு என்ன பாடல் கேட்போம் இந்திரன்?
8: நல்ல இந்த ஃபேவரட் பாட்டு மலரே மௌனமா அந்த அருமையான பாட்டை கேட்போம்.
7: கண்டிப்பா அனைவருமே கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
8: நன்றி. இருவருக்கும் மாலை வணக்கம்.
6: நன்றி, வணக்கம். Thank you.

0: தொடர்ந்து நிகழ்ச்சியில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: இலங்கையில் ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றினை செய்ய வேண்டும் என்கின்ற கனவிலே நீங்கள் கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கான ஒரு வெக்கேஷன் ஹோமினியோ அல்லது ஒரு ஓய்வுகால இல்லத்தினையோ மிகச்சிறந்த ஒரு ஸ்பாட்டில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கனவினை கொண்டிருக்கலாம். இருந்தாலும் இவ்வாறு அவற்றினை பெற்றுக்கொள்வது, இவ்வாறு ஒரு நம்பகரமான உயர்வான ரெண்டல் இன்கம் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டினை பெற்றுக்கொள்வது, லொகேஷனை எவ்வாறு சூஸ் பண்ணுவது என்றெல்லாம் உங்களுக்கு கேள்விகள் இருக்கக்கூடும். உங்களுக்கான ஒரு வாய்ப்பினை நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் வழங்கி வருகின்றது. மட்டக்களப்பில் பாசிக்குடா கார்டன்ஸின் கட்டுமானத்தின் விற்பனையினை அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். பாசிக்குடா பகுதி மிக மிக முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கின்றது எங்களுடைய தாய பகுதிகளில். மட்டக்களப்பு நகரத்திலிருந்து 20 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் டவுன் ஹவுஸ்கள் இந்த கட்டுமானத்தில் கட்டப்பட போகிறன. அதே வேளையில் நீங்கள் உங்களுடைய வீடுகளை கட்டுவதற்கான லோட்களை கூட வாங்கிக் கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இந்த பிரீமியம் டவுன் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுமானத்தை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட வசதிகளோடு அவை கிடைக்கப்பெற போகின்றன. சிறந்த மெயின்டெனன்ஸோடும், குறிப்பாக ஜிம், மீட்டிங் ஹால், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்க போகின்றன. இந்த ரெஸ்டாரண்ட்ஸும் சரி அல்லது பணியாளர் சேவைகளும் சரி 24 மணி நேரமும் வழங்கப்படும் ஒடுங்குகள் இங்கே செய்யப்படுகிறதமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இவ்வாறு ஒரு மிகச்சிறந்த ஸ்பாட்டில், மிக முக்கியமான டூரிஸ்ட் லொகேஷனில் உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னியோ அல்லது உங்களுக்கான ஒரு ஹாலிடே ஹோமினியோ நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். கனடிய டாலர்களில் $32,000 மட்டுமே இந்த வீடுகளுடைய விலை என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் விவரங்களுக்கு அழைக்கலாம் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ், 6478-2798. இவ்வாறு 24-hour சர்வீஸ் கிடைக்கப்படுகிற காலத்தினால், இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் போன்ற பணியாளர் சேவை கிடைக்கப்படுகிற காலத்தினால், இங்கு வெளிநாடுகளில் இருந்து ஒருவர் அங்கு செல்லுகின்ற பொழுது அது எந்த நேரமாக இருந்தாலும் முழுமையான சேவைகளை வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் திருகோணமலை வீதிக்கு அண்மையிலேயே இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. பாசிக்குடா பீச்சிலிருந்து வெறும் 4 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. எனவே வசதி வாய்ப்புகள் கூட மிக இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இது காணப்படுகின்றது. அதேவேளையில் பல்வேறுபட்ட ஒரு இயற்கை எழில் நிறைந்த பகுதியாக இது உருவாக்கப்படுகிறது. ஸ்ட்ரீட் லைட்ஸ் தொடர்ந்து இருக்க போன. இவ்வாறு ஒரு சிறந்த இடத்தில், சிறந்த லொகேஷனில், சிறந்த ஒரு கட்டுமானத்தில் உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டினையோ, ஒரு வெக்கேஷன் ஹோமினியோ, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமினியோ நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இலங்கையில் தாய பகுதிகளில் மட்டக்களப்பில் இந்த பாசிக்குடா கார்டன்ஸ் கட்டுமானத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பெயரிலேயே நீங்கள் சட்ட ரீதியாக இந்த வீடுகளை வாங்குவதற்கும் உதவிகளை செய்கின்றார்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். விவரங்களுக்கு 6478-2798.
0: அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்று ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு ஜீவரஞ்சன் மற்றும் அபர்ணா விடைபெற்று செல்வது
2: ஜஸ்மிதா சிவரூபன்,
0: லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.
2: வணக்கம் நேர்களே.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
3: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
3: இலவச ஆலோசனைகளுக்கான உங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை 32,500 கனடியன் டாலர்ஸ் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
5: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748, 6473025748. Camsonics.com.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markhaman Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
6: Riverdale Pound Brokers, 30 மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
7: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 4167561206.
1: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
3: சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

என்னதான் நடக்குது? சரி, அதை எப்படித்தான்

0: கேட்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி லாவணியா, நன்றி ஜஸ்மிதா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் அவர்னா.
4: மாலை வணக்கம் நேர்களே. வணக்கம் ஜீவரஞ்சன், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சோமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம் ஜீவரஞ்சன்.
3: வாரத்தின் ஆரம்ப நாள்ல வந்திருக்கிறோம். பாத்தீங்க சொன்னா காலநிலையும் அப்படித்தான் ஏற்ற ரக்கமா இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் நாங்கள் சூடா 2 மணி நேரம் நம்ம ஒரு ஈவினிங் உலமை உள்ள காத்திருக்கிறது.
4: அதேதான், இன்று வாரத்தின் ஆரம்ப நாள் திங்கட்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியினூடாக நாங்கள் அனைத்து விடயங்களையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது டொரண்டோவினுடைய காலநிலையும் ஒரு முறை பார்த்து விடலாம். டொரண்டோவில் என்ன காலநிலையாக இருக்கிறது?
3: 19 டிகிரி செல்சியஸ், 18 டிகிரி செல்சியஸ் உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது காலநிலை.
4: அதே போன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
3: FM 102.8 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .co.in, Facebook, Instagram, TikTok ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், YouTube ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: அலுவலக தொடர் விளக்கம் 416-8241-2122. அதே போன்று எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி
3: இந்த பாடல்
4: இது என்ன பாடல் அப்படி என்றால் வாரிசு திரைப்பட பாடல்.

0: நேரம் இரவு 7:11 கேட்டுக்கொண்டிருப்பதும் ஈவினிங்.
1: இந்த வழியில் நாங்கள் தங்க தமிழ் வார்த்தையோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். நாளில் நெருநல் என்ற ஒரு வார்த்தையை தான் நாளில் நாங்கள் கொண்டு இருக்கின்றோம்.
0: நெருநல் அப்படி என்பதற்கான பொருள் என்ன என்று கேட்டீங்கன்னு சொன்னால் நேற்று என்று பொருள்படுமாம். இது தூய தமிழ் இலக்கிய வழக்கில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல்லாக இருக்கின்றது. இந்த சொல் புகழ்பெற்ற திருக்குறளில் நிலையாமை என்ற அதிகாரத்தில் மிகவும் ஆழமான கருத்தை உணர்த்த பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு
1: என்ற தங்கத்தமிழ் வார்த்தையோடு நாங்கள் நெருநல் என்ற ஒரு சொல்லை நாங்கள் நினைத்திருந்தோம். இணைந்திருக்கிறீர்கள் FM 102.7.
0: இந்த நேரத்தில் நாங்கள் முக்கியமான இன்னொரு விஷயத்தை பற்றியும் சொல்ல வேண்டும். FIFA World Cup 2026
1: வரவிருப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளும் இந்த பொழுதில் இப்பொழுது இங்கே புளோரிடாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற விளையாட்டில் தான் எந்தெந்த அணிகள் இப்பொழுது மோதிக்கொண்டிருக்கிறது?
0: எந்தெந்த அணிகள் அப்படி என்று பார்த்தால் சவுதி அரேபியா மற்றும் உருகுவேக்கு இடையில் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
1: 1-0 என்ற வீதத்தில் ஹாஃப் டைம் முடிந்து விளையாட்டுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
0: சவுதி அரேபியா ஒரு கோலை பெற்றிருக்கின்றது. உருகுவே இதுவரை எந்த கோலையும் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் புளோரிடாவில் ஹார்ட் ராக் ஸ்டேடியத்தில் இந்த கேம் வந்து இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.

0: நேரம் 7:18. இந்த வழியில் நாங்கள் நல்லூர் கமரன் டெவலப்மெண்ட் வழங்குகிற தகவல்களை பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
1: இலங்கையில் உங்களுக்கான ஒரு நம்பகரமான இன்வெஸ்ட்மெண்ட்டினைய சிறந்த பிரெண்டல் இன்கப்த்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கனவினை நீங்கள் கொண்டிருக்கலாம். எங்களுடைய தாயப்போதுகளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டினை செய்து கொள்ள வேண்டும் என்பது பலருக்கு கனவாக இருக்கிறது. இதற்கான ஒரு வாய்ப்பினை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கலாம், அல்லது எவ்வாறு அவ்வாறு ஒரு நம்பகரமான இன்வெஸ்ட்மெண்ட்டினை செய்து கொள்வது என்பது பற்றிய கேள்விகளை நீங்கள் கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கான ஒரு வெக்கேஷன் ஹோமினியோ ஒரு ரிட்டைர்மெண்ட் ஹோமினியோ நீங்கள் இலங்கையில் ஒரு சிறந்த இடத்தில் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். இலங்கையில் கிழக்கில் மட்டக்களப்பில் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக இருக்கின்றது பாசிக்குடா பகுதி. இந்த பாசிக்குடா பகுதியில் இடம்பெறுகின்ற கட்டுமானம் பாசிக்குடா கார்டன் கட்டுமானத்தில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினை பெறக்கூடிய வாய்ப்பாக இது காணப்படுகின்றது. 32,000 கெனடியன் டாலரில் ஒரு இல்லத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 200 மேற்பட்ட பிரீமியம் டவுன் ஹவுஸ்கள் கட்டப்படுகின்ற ஒரு கட்டுமானமாக இதனை தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். குறிப்பாக மட்டக்களப்பு நகரிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் பாசிக்குடா பீச்சிலிருந்து பெரும் 4 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் திருவோணமலை பிரதான வீதிக்கு அண்மையிலேயே இந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. எனவே ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா தலம் என்று பார்க்கின்ற பொழுது அனைத்து வசதிகளும் அனைத்து விடயங்களும் ஏதுவாக இருக்கின்ற ஒரு லொகேஷன், அனைத்து வசதிகளும் கூட அண்மையிலே இருக்கின்ற வகையிலான ஒரு லொகேஷனில் தான் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. நீங்களும் உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டினையோ ஒரு வெக்கேஷன் ஹோமினியோ சொந்தமாக கொள்ள முடியும். விவரங்களுக்கு அணைக்கலாம் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். 6478182798 6478182798 32,000 மாத்திரமே இந்த வீடுகளின் விலைகள் என்பது குறிப்பிடத்தக்கிறது. அதேவேளையில் நீங்கள் வீடுகளை கட்டிக்கொள்ளக்கூடிய காணிகளை கூட இந்த பகுதியில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கட்டுமானத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு அதற்குள்ளேயே ஜிம், மீட்டிங் ஹால் ஆகியன உள்ளடக்கப்பட இருக்கின்றன, ரெஸ்டாரண்ட்ஸ் உள்ளடக்கப்பட இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும் திறக்கப்படுகின்ற ரெஸ்டாரண்ட்ஸ், 24 மணி நேரம் பணியாளர் சேவை என்று சொல்லி இந்த மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு கிடைக்கப்பட போகின்றது. குறிப்பாக இந்த நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து அங்கு சென்று தங்க போகின்ற நபர்களோ குடும்பங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான இந்த உணவுகளையும் சேவைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான மெயின்டெனன்ஸாக இது இருக்க போகின்றது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. எனவே இது ஒரு முதலீடாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒரு வெக்கேஷனாக இருந்தாலும் சரி, மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு உதவக்கூடியதாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இவ்வாறு மட்டக்களப்பு நகரத்துக்கு கூட 20 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருக்கின்றது, திருவண்ணாமலை பிரதான வீதி கண்மையிலேயே இருக்கின்றது என்று சொல்லி ஒரு சிறந்த லொகேஷன். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக மிகச்சிறந்த டூரிஸ்ட் லொகேஷனான பாசிக்குடா கடற்கரைக்கு வெறும் 4 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. நீங்கள் விவரங்களுக்கு நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸை அழைக்க முடியும். 6478182798 6478182798

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9, 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4 3 7 9 9 4 4 5 0. info@canadapilotprogram.com.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6 4 7 4 7 8 0 1 4 4.
5: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307, 6 4 7 4 7 8 0 1 4 4.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
7: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக். தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 Rutherford Drive, Unit 36, Concord, வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம்

0: நேரம் 7:28 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பதை ஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங் தினத்தில் நாங்கள்
1: நல்லதாய் நாலு விஷயத்தை பார்க்க போறோம். நல்லதாய் நாலு விஷயத்தில் நல்ல விஷயங்களை பேசும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், நேர்மையான பேச்சுக்களை பழகுங்கள், ஒருவர் இல்லாத இடத்திலும் அவர்களின் நல்குணங்களையும் சாதனைகளையும் பாராட்டி பேச வேண்டும்.
0: அது மட்டுமல்லாமல் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதற்கு பதிலாக அவர்கள் இல்லாத நேரத்திலும் அவர்களின் நல்ல பண்புகள், திறமைகள் மற்றும் சாதனைகளை பாராட்டி பேச வேண்டும். இது நல்ல உறவுகளையும் நேர்மறையான சூழலையும் உருவாக்க உதவுகின்றது.
1: நான் இல்லாட்டி நல்லதா பேசணும்,
0: இல்லாட்டி நீங்க அதே மாதிரி என்னை பற்றி என்னுடைய அருமை பெருமையெல்லாம் பேச வேண்டும். அவ்வளவுதான்
1: நல்லதா நாலு விஷயத்தோடு நாங்கள் இணைந்திருந்தோம்.

0: கனடாவின் உற்பத்தித்துறை விற்பனை ஏப்ரல் மாதத்தில் 4.2% அதிகரித்து 77.1 பில்லியன் டாலர்களாக பதிவாகியுள்ளது என கனேடிய புள்ளிவிரவியல் திணைக்குளம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக பெட்ரோலியம் மற்றும் நிலக்கரி உற்பத்தி பொருட்களின் விற்பனை 22.6% உயர்ந்து சாதனை அளவான 11.8 பில்லியன் டாலர்களை எட்டியுள்ளது. இதேவேளை கட்டுமானப் பொருட்கள் மற்றும் கனிம வளங்களுக்கான மொத்த விற்பனையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவின் உற்பத்தி மற்றும் மொத்த விற்பனை துறைகளில் தொடர்ச்சியான வளர்ச்சி பதிவாகி வருவது பொருளாதாரத்திற்கு சாதகமான அறிகுறி என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
1: கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 நபர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் இன்று அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. கடந்த 2008 இடம்பெற்ற இந்த மனித கொலை குறித்த நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளின் பின்னரே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இவர் ஏற்கனவே கிழக்கு பல்கலை முன்னாள் உபவேந்தர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்பட்ட குற்றச்சாட்டில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தற்போது வெறிக்கடை சிறைச்சாலையில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: பிரித்தானியாவில் டிக்டாக், ஸ்னாப்சாட் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட முக்கிய சமூக ஊடகங்களை 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார். இனிய வழியில் இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நள்ளிரவு நேரத்தில் அவர்கள் தொடர்ந்து கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் இந்த நடவடிக்கை ஒரு முக்கிய திட்டமாக அமையும் என பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

0: 7:37 நிமிடம் எஃப்எம் 102.2 ஊடாகிறீர்கள். நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட் வழங்கின தகவலை இந்த பகுதியில் நாங்கள் கேட்க அறிந்து கொள்ளலாம்.
1: இலங்கையில் மட்டக்களப்பில் பாசிக்குடா பகுதியில் உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையோ அல்லது உங்களுக்கான ஒரு வெக்கேஷன் ஹோமினியோ ஓய்வு கால இல்லத்தினையோ பெறக்கூடிய வாய்ப்பினை இன்றைய நாளில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிறது. மட்டக்களப்பு நகரில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் திருகோணமலை பிரதான வீதிக்கு அண்மையிலேயே இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. குறிப்பாக பாசிக்குடா கடற்கரை மிக பிரபலமான சுற்றுலா தலமாக இருக்கின்றது. இந்த பாசிக்குடா பீச்சிலிருந்து 4 கிலோமீட்டர்கள் மிக அருகில் இந்த பாசிக்குடா கார்டன் கட்டுமானம் இடம் போகிறது. 200 மேற்பட்ட பிரீமியம் டவுன் ஹவுஸ்கள் கட்டப்படுகின்ற ஒரு கட்டுமானமாக இது காணப்படுகின்றது. ஒன்றிலிருந்து 3 கார்களை பார்க் பண்ணிக்கொள்ளக்கூடிய வகையில் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே வீடுகளை நீங்கள் கட்டிக்கொள்வதற்கான லொட்டினை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்தில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸிடம் இருந்து என்பது குறிப்பிடத்தக்கது. நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸினை பொறுத்தவரையில் இலங்கையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஏராளமான கனடாவைச் சேர்ந்தவர்களுக்கு இவ்வாறு வீடுகளை கட்டிக் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் பிரபலமான ECR வீதியில் கிழக்கு கடற்கரை சாலையில் கூட 200 கனடிய மக்களுக்கு இவ்வாறு வீடுகளையும் முதலீடுகளை கட்டி கொடுத்திருக்கின்றது. இப்பொழுது இவ்வாறு மட்டக்களப்பில் மிக பிரபலமான சுற்றுலா தலமான பாசிக்குடாவில் உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டினையோ ஒரு இல்லத்தினையோ பெறக்கூடிய வாய்ப்பினை நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் ஏற்படுத்தி தருகின்றது. விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க முடியும். கனடிய டொலர்களில் 32,000 மாத்திரமே இந்த வீடுகளுடைய விலையாக இருக்கின்றது. 6478182798 6478182798. இலங்கையில் தாயக பகுதிகளில் ஒரு முதலீட்டினை செய்து கொள்ள வேண்டும் அல்லது ஒரு வெக்கேஷன் ஹோமினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கனவு நிறைய பேரிடம் இருக்கின்றது. ஆனால் எவ்வாறு பெற்றுக்கொள்வது, எந்த வகையில் நம்பகரமான முதலீடாக அமைத்துக் கொள்வது என்பது பற்றிய கேள்விகள் இருக்கும். ஆனால் அதனை ஏதுவாக்க ஒரு வாய்ப்பாக, உங்களுடைய கனவினை நிறைவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இவ்வாறு இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக இருக்கின்ற மட்டக்களப்பினுடைய பாசிக்குடா பகுதிகளில் பாசிக்குடா பீச்சில் இருந்து வரும் 4 நிமிட தூரத்தில் உங்களுக்கான ஒரு பிரீமியம் டவுன் ஹவுஸ் ஒன்றினை பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸினால். ஜிம், மீட்டிங் ஹோல் என்று சொல்லி பல்வேறுபட்ட வசதிகள் இந்த கட்டுமானத்தில் உள்ளடக்கப்பட போகின்றன. அது மட்டும் இல்லாமல் தரமான உணவுகளை குறைவான விலைகளில் வழங்குகின்ற ரெஸ்டாரண்ட்ஸ் உள்ளடக்கப்பட போகின்றது. நிழல் தருகின்ற அழகான மரங்கள், இயற்கையான சூழல், ஸ்ட்ரீட் லைட்ஸ், 24 மணி நேரமும் பணியாளர் சேவை, 24 மணி நேரமும் ரெஸ்டாரண்ட் சேவை ஆகியன கூட கிடைக்கப்பட போகிறது. எனவே ஒரு வெக்கேஷன் செல்கின்ற ஒருவர் என்ன நேரத்துக்கு அங்கு சென்றடைந்தாலும் உணவுகளையும் சேவைகளையும் பெறக்கூடியவாறு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே ஒரு ஹொலிடே இல்லமாக இருந்தாலும் சரி, ஒரு மிகச்சிறந்த ரெண்டல் வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக இருந்தாலும் நீங்கள் மட்டக்களப்பில் பாசிக்குடாவில் இந்த வீடுகளில் இருந்தனை 32,000 கனடி டாலர்களில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு நீங்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸினை அழைக்கலாம். 6478182798 6478182798

0: 102.7 Ajax Mitsubishi கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-ஐ பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamseen 437-860-7002
1: Wow! அது எப்படி உங்கள் ஃபேமிலியில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
4: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ. எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ. மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ. அழகோ அழகு. 6477873784.
2: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் $30, $50, $75, $100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6477-549-0059.
6: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: ஃபீஃபா வேர்ல்ட் கப் போட்டி நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் சொன்னது போல பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற நிலையில் இருந்தது. 82வது நிமிடத்தில் உறுதியே ஒரு கோல் இறக்கியிருக்கிறது. இப்போ ஒன்றுக்கொன்று என்ற வீதத்தில் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் இன்னும் இன்னும் சொற்ப நேரங்கள்லாம் இருக்கிறது, என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி. 84 நிமிடம் கடந்திருக்கிறது, பார்க்கலாம் தொடர்ந்தும் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி.
1: ஆக மொத்தத்தில் இப்போ உருகுவேயும் வந்து ஒரு கோலை பெற்றிருக்கின்றது. இரு நாடுகளும் சமநிலையில் இருக்கின்றன. இதில் வந்து ஜீவரஞ்சன் வெள்ளச்சட்டை போட்டது சவுதி அரேபியாவா, இல்லாட்டி நீலக்கலர் சட்டை போட்டது
0: கண்ணாடியை கொண்டு இல்லையா அவர்னா?

0: 7:51 நிமிடம் எஃப்எம் 102 தசமில் ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் நிகழ்ச்சிகள். புளோரிடாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஃபீஃபா வேர்ல்ட் கப் போட்டியில் சவுதி அரேபியாவுக்கும் உருதுவேக்கும் இடையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற போட்டியில் இப்பொழுது 1-0, அதாவது 82 நிமிடத்தில் உருதுவே ஒரு கோலை தனதாக்கிக் கொண்டிருக்கிறது. 1-0 என்ற விதத்தில் இப்பொழுது போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: இதுதான் தற்போதைய கள நிலவரமாக இருக்கிறது. எல்லாருமே மிகவும் ஆக்ரோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறாங்க.
0: கடைசி நிமிடத்தில் ஏதாவது ஒரு கோளறக்கு நாங்கள் வெற்றி கொள்வோம் அப்படின்ற ஒரு ரூமாப்போட இரண்டு அணிகளுமே மோதிக்கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது.
1: யாரும் யாரையாவது தள்ளி விழுத்தி கீழே விழுந்து
0: அதெல்லாம் அந்த சம்பளம் தாண்டிதான் அந்த கோலை கொண்டிருக்கிறதுக்கு மிக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் பொறுத்தது.
1: இந்த நேரத்தில் நாங்கள் முதன்மை 3-க்குள் செல்ல போன்றோம். முக்கியமான 3 செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
0: பார்க்கலாம். டொரண்டோ பெரும்பாக பகுதி முழுவதும் எரிவாயு விலைகள் குறைய ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. ஆனால் எரிவாயு விலை இயல்பு நிலைக்கு திரும்பதற்கு சில மாதங்கள் ஆகலாம் என நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே தற்போதைய மோதலை முடிவை கொண்டிருக்கும் நோக்கில் ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தான் இந்த செய்தி வந்து வெளியாகிறது.
1: இதனுடைய எதிரொலியாக புதன்கிழமை, அதாவது ஜூன் மாதம் 17 முதல் GTA முழுவதும் 1 லிட்டர் எரிபொருள் 165% 161% குறையும் என்று எதிர்வு கூறப்படுகிறது. இந்த நிலையில் விரைவில் GTA எரிபொருள் நிலையங்களில் 1 லிட்டர் எரிபொருள் விலை சுமார் 142% முதல் 155% வரை குறையும் என்றும்
0: எதிர்பார்க்கப்படுகின்றது. சந்தர்ப்பம் பெறுது போட
1: நிம்மதி
0: பெருமூச்சு. வட அமெரிக்கான் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பதட்டமடைய தேவையில்லை என அமெரிக்காவுக்கான கெனடிய தூதர் மார்க் வைஸ்மன் அறிவித்திருப்பதாக செய்தி வெளியாகிறது. கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் தங்களது முத்தரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்க அல்லது மறுபரிசீலனை செய்ய இன்னும் 2 வாரங்கள் உள்ள நிலையில்தான் எவரும் பதற்றமடைய தேவையில்லை என மார்க் வைஸ்மன் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. குஷ்மா காலக்கெடுவுக்கு முன்பதாக கனடாவுக்கு அமெரிக்கா தூதுவரின் இந்த கருத்து வெளியாகிருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க செய்தியாக வந்திருக்கிறது.
1: எங்களமாய்தான் எல்லாருமே ஒரு பதட்டத்தோடு இருக்கிறாங்க.
0: நாடே ஒரு பதட்டம்,
1: எல்லாருமே பதட்டமாக தான் இருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் எண்ணம் இருப்பதாக அமெரிக்கா தரவில்லை, இவரும் தரப்பில் இவரும் கூறவில்லை என்பதை மார்க் வைஸ்மேன் வந்து சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் பரந்த சூழலில் July 1 காலக்கெடு முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என்றாலும் பாதிப்பை ஏற்படுத்தும் துறைசார் கட்டணங்களில் இருந்து சில நிவாரணங்களை பெறுவதற்காக கெனடிய அதிகாரிகள் முடிந்தவரை விரைவாகவும் திறமையாகவும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதில் கவனம் செலுத்துகின்றனர் என மார்க் வைஸ்மேன் வந்து தெரிவித்திருக்கின்றார்.
0: அடுத்து நாங்கள் பார்க்கலாம் செய்தியில பார்க்கின்ற பொழுது, பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரால் தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள சதித்திட்டத்தின் திட்டியமைக்கும் இன்னும் குற்றச்சாட்டினை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சின் புதல்வர் ஜோசித ராஜபக்சனால் மேன்முறையீடு நின்றபதில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள முகலாய்வு நாளை செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாகிறது.
1: இது இலங்கை செய்தியாக இருக்கிறது. நீதிபதி அமல் ரணராஜ மற்றும் நீதிபதி கலாநிதி, சுமத் பிரேமச்சந்திரா ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் இந்த மீளாய்வு மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரரான யோஷித ராஜபக்ஷ தரப்புக்கு சார்பாக மன்றலில் முன்னிலையான சட்டத்தரணி ஹஃபில் ஃபாரிஸ் மேற்படி வழக்கில் எனது சேவை பெறு நரும் டெய்ஸி பொரஸ்ட் எனும் பெண்ணும் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தனர். எனினும் பின்னர் டெய்ஸி பொரஸ்ட் எனும் பெண் சட்டமா அதிபரால் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். அவ்வாறாயின் எனது சேவை பெறுநருக்கு எதிராக மாத்திரம் சதித்திட்டம் தீட்டியமை எனும் குற்றச்சாட்டை முன்னிறுத்தி வழக்கை முன்னோக்கி கொண்டு செல்வது சட்டத்திற்கு எதிரானது அப்படியென்று அவர் சொல்லியிருக்கின்றாராம்.
0: 2009 மார்ச் மாதம் 30 2013 December 31 இடைப்பட்ட காலப்பதிவு சட்ட விரோதமாக சம்பாதித்த 59 மில்லியன் ரூபாயை 3 வங்கிக் கணக்கில் நிலையான வைப்பு வைத்திருந்தன் ஊடாகத்தான் கருப்பு பண சுத்திகரிப்பு சட்டத்தின் கீழ் குற்றமளித்ததாக இந்த குற்றச்சாட்டு சாட்டப்பட்டது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க செய்தியாக இருக்கிறது.
1: இதுவரை முதன்மை 3 நீங்கள் கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது
0: தொடர்ந்து ஃபிஃபா வேர்ல்ட் கப் இடம்பெற்றுக் கொண்டிருக்க சவுதி அரேபியாவும் உருதுவை கடைகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 1-1 என்ற விதத்திலே இப்ப போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: நேரம் 8:01 இரண்டாவது மணத்தாத்தில் வந்திருக்கின்றோம். எஃப்எம் 102 தசமகளில் ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் இணைந்திருக்கீர்கள். அதுபோல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு இலக்கம் 416-8241-2.